0: India stamped on it. This song shines like a diamond. Oops, shines like a sapphire. Chamma chamma chamma ke sitare bari
1: on with the music. Play it. Yeah, I can't wait.
2: Jhené just live.
1: Play it.
2: Jhené live.
3: You are tuned into The Drive with Mr. Jairam, founder of Arpur Iyakam, anti-corruption NGO, only on Chennai Live 104.8.
4: There is a place called Adaimidipan Kulam, Tirunelveli. Where an accident happens, reason is that in the quarry, proper benches form pannama irundadnala, the rock mass fell on 6 people, I think out of which 4 died. அப்போ இருந்த ஜியாலஜி அண்ட் மைனிங் டைரக்டர் மிஸ்டர் நிர்மல் ராஜ் ஐஏஎஸ் என்ன பண்ணுறாரு, ஹி ஃபார்ம்ஸ் அ ஸ்பெஷல் டீம், எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு, யூ கோ அண்ட் டூ டாப் ஸ்டேஷன் சர்வே இன் ஆல் த குவாரிஸ் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் இல்லீகல் மைனிங் தட் இஸ் கோயிங் ஆன். தே ஆர் கோயிங் இன் பிட்வீன் 20th May அண்ட் 26th May 2022 டு ஆல் த குவாரிஸ் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் 54 குவாரிஸ் ஆஃப் திருநெல்வேலி தே ஃபைண்ட் rampant illegal mining going on 53 of them. எவ்வளவு இல்லீகல் மைனிங் நடந்திருக்கு, அதுக்கு என்ன பெனால்ட்டிங்கிறத சப் கலெக்டர் ஆர்டர்ஸோட வி வர் ஏபிள் டு அக்சஸ் இட். அதில் பார்க்கும்போது தான் சம்திங் ஷாக்கிங் வாஸ் ரிவீல் டு அஸ். இன் தீஸ் 24 குவாரிஸ் அலோன் மோர் தென் 50 lakh cubic meter of rough stone was illegally mined, according to the report of the inspection team.
3: To listen to more shows and much more, stay tuned to Chennai Live 104.8.
2: Chennai Live.
1: We're playing all the new songs you want.
5: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
2: You're listening to...
6: I'm sorry.
7: 3, 2, 1.
2: Chennai Live.

0: are tuned into The Drive with Mr. Jairam, founder of Arpur Iyakam, anti-corruption NGO, only on Chennai Live 104.8.
1: In the sub-collector's order, in the madri 24 quarries, 262 gross penalty potrukkranga, appdin solli we find out. Either ஒரு அப்பீலுக்கு போறாங்க குவாரி ஓனர்ஸ். நவ் யார்கிட்ட அப்பீலுக்கு போகணும்? ஆஸ் பர் லா த ஃபர்ஸ்ட் அப்பீல் மஸ்ட் கோ டு த கலெக்டர். இவங்க எல்லாருமே அப்பீலுக்கு நேரடியா தட் நிர்மல் ராஜ் முதல்ல ஆர்டர் போட்டார் இல்லையா இன்ஸ்பெக்ஷனுக்கு, அவரை மாத்திட்டு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் ஒருத்தர வந்து அந்த பொசிஷனுக்கு கொண்டு வராங்க. எவ்ரி ஒன் ஃபைல்ஸ் அப்பீல் டு திஸ் கை. ஹி டசன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு டு இட். ஹி கேன் ஒன்லி ஹியர் செகண்ட் அப்பீல். சோ அவர் இல்லீகலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி ஹியர்ஸ் தட் and he reduces the penalty. Now, உதாரணத்துக்கு சொன்ன இந்த 20 crore penalty, he reduces it to 73 lakhs. He nullifies the entire cost of mineral. அவர் ஏதா பேங்க்ல வேலை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். He offers a 0% interest EMI. He says 20 lakhs இப்ப பே பண்ணுங்க.
2: பேலன்ஸ் பார்ட் பார்ட்டா பே பண்ணுங்க.
1: 5 lakhs
2: தானே இருக்கு. ஏ அமௌண்ட் வந்திருக்கு. நீங்க பொறுமையா பே பண்ணுங்க.
1: பொறுமையா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு he has decreased from 262 crores, the entire penalty has been decreased to just 13.8 crores for these 24 quarries.
0: To listen to more shows and much more, stay tuned to Chennai Live 104.8.
3: The station that explodes all over your radio.
4: Chennai Live 104.8.

0: This is Rajiv on the Drive.
1: All right. Sit back, buckle up, and brace yourselves. This is Chennai Live 104.8, and my name is Rajiv. இன்னைக்கு வந்து மூணு முக்கியமான வார்த்தை பத்தி பேசலாம். இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், சக்சஸ். ஈஸியான வார்த்தை, சோஷியல் மீடியால, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து, சொசைட்டில வந்து அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை, ஆர் தீஸ் த்ரீ வேர்ட்ஸ். பட் டு ஃபீல் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். டுடே ஐ ஹவ் அ மேன் ஹூ பிராக்டிசஸ் திஸ், preaches this and has inspired many, many people. We're a very, very successful entrepreneur. See the bank balance and you will know how rich this man is. But he's more rich in terms of wisdom. He's a certified trainer or a motivational speaker. And more importantly, he accepts the failures he has witnessed. இன்னைக்கு வித் மீ இஸ் அ மேன், நீங்க வந்து நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க சோஷியல் மீடியால. யூ ஹவ் ஹேட் த ஃபுட் தட் ஹி ஹஸ் சர்வ்ட் வித் அ லாட் ஆஃப் ஹார்ட். வித் மீ இஸ் மிஸ்டர் அப்துல் நபீர். வணக்கம் சார்.
2: வணக்கம். சிறப்பா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
2: தேங்க்யூ.
1: யூ நோ, மோட்டிவேஷன் இந்த வார்த்தை வந்து ரீசன்ட்லி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஐ திங்க் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க சார். லவ் வந்து மிஸ்யூஸ்டான வார்த்தை, சாரி வந்து மிஸ்யூஸ்டான வார்த்தை. அதே மாதிரி மோட்டிவேஷன் இஸ் அ மிஸ்யூஸ் வேர்ட். மோட்டிவேஷன் இஸ் நாட் ஃபியூ செகண்ட்ஸோட ஒரு ஃபீலிங் சார். மோட்டிவேஷன் வந்து இஸ் ஃபியூ லைஃப் டைம்ஸோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
2: வெரி ட்ரூ, வெரி ட்ரூ.
1: யூ ஆர் அ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். ஒரு ஸ்பீச்ல வந்து ஒரு பர்சனோட லைஃப் மாற்ற முடியுமா சார்? வாட் இஸ் மோட்டிவேஷன்?
2: ஆன்சர் டு யுவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டெஃபரெண்டாக மாற்ற முடியும். ஓகே, சி இன்னைக்கு இந்தியா எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஸ்கூல் போனாலும் எந்த காலேஜஸ் போனாலும் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அங்கே மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஓகே, ஈவன் நெக்ஸ்ட் மந்த் எஸ்ஆர்எம்ல 500 எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயினராக என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்னுடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடியாதுன்னு நினைக்கிறவங்கள, ஆகாதுன்னு நினைக்கிறவங்கள, என்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்கள ஊக்கப்படுத்தி, மோட்டிவேஷனுக்கு தமிழில் வந்து ஊக்கம்னு சொல்லுவாங்க, ஊக்கப்படுத்தி உன்னால் முடியும்டா, நீ சாதிக்க பிறந்தவன்டா, நீ ஜெயிக்க பிறந்தவன்டான்னு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. ஏன் இதை நான் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சின்னதில் நான் ரொம்ப சின்ன, ரொம்ப சாதாரண ஆளாக நான் வந்துவேன். எனக்கு ஊக்கமே இல்லை. நான் வெறும் முடியாது முடியாதுன்னு கேட்டே வளர்ந்துவேன். ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது நீ இதை பண்ணாத நீ ஃபெயில் ஆகிடுவ, இதை ட்ரை பண்ணாத உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ வீணாக போயிடுவ, நீ விழுந்துருவ அப்படின்னு நெகட்டிவாகவே பேசி பேசி பேசி கேட்டவன் நான். யாராவது ஒருத்தர் எனக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா, உன்னால் முடியும்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கினவன் நான். ஏன்னா அன்னைக்கு எனக்கு வசதி இல்லை, காசு கொடுத்து போய் யாராவது மோட்டிவேஷன் பண்ணால் உட்காந்து கேட்கறதுக்கு, கிளாஸுக்கெல்லாம் போகிறதுக்கு வசதி இல்லை. ஸோ இறைவனோட அருளால் எனக்கு கடவுள் வந்து நானே செல்ஃபாகவே என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னை எனக்கு என்னை தயார் பண்ணான். ஆனால் எல்லாருக்குமே எல்லோரும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிற திறமை இருக்காது. ஸோ என்னுடைய ஆசை என்னென்னா, அரபிக்கில் சொல்லுவாங்க சதக்கான்னு, உனக்கு ஒன்று இருந்தால் அது மற்றவங்களுக்கு நீ கொடுத்தா அது சதக்கா. ஜக்காத்துலேருந்து 2% வெறும் பணம் கொடுக்கறது தான், பண உதவி பண்ணுறது தான் ஜக்காத். சதக்கான்றது நம்மளுக்கு, உங்களுக்கு மேக்ஸ் நல்லா தெரியணும்னா நீங்கள் 4 பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சதக்கா. ஒருத்தருக்கு டெய்லரிங் நல்லா தெரியணும்னா 4 பேரை கூப்பிட்டு வச்சு டெய்லரிங் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது சதக்கா. நான் வந்து ஊக்கப்படுத்துறதில்ல, மோட்டிவேஷனில் நான் எப்பவுமே மோட்டிவேட்டடாக தான் இருப்பேன். நான் நெகட்டிவ் பீப்புள்கிட்ட பழகவே மாட்டேன். நீங்களே கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால், மிஸ்டர் ராஜீவ் நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டே இருப்பேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க கூட சேரவே மாட்டேன். நான் எப்பவுமே நான் மோட்டிவேட்டடாக இருப்பேன். மோட்டிவேட்டடாக இருக்கிறவங்க கூட தான் பழகுவேன். நான் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். என்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சது எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவேன். அது ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவேன்.
1: இன்னைக்கியோட சொசைட்டில வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாட் டு யூ திங்க் இஸ் த ப்ராப்ளம்? தட் ரிஜெக்ஷன் அவ்வளோ இருக்குது, டிஜெக்ஷன் அவ்வளோ இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, லேக் ஆஃப் அந்த ஆம்பிஷன் ஆர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்குது சார். ஸோ வென் யூ சி டுடே சொசைட்டி, என்ன 2-3 பாயிண்ட்ஸ் யூ திங்க் இஸ் த ப்ராப்ளம்? இஸ் இட் டெக்னாலஜி தட் ஹஸ் ஸ்பாயில்ட் தெம், ஹஸ் சொசைட்டி ஸ்பாயில்ட் தெம், வாட் இஸ் தி இஷ்யூ? அண்ட் யூ திங்க் இது மட்டும் இந்த 2-3 விஷயம் நீங்கள் மாறினீங்கன்னா, இஃப் யூ சேஞ்ச் இட், சொசைட்டி வில் சேஞ்ச், இண்டிவிஜுவல்ஸ் வில் பி பெட்டர், வாட் இஸ் இட் சார்?
2: சரி, நான் வந்து இன்னைக்குள்ள பிள்ளைங்களை தப்பு சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நல்ல பசங்க, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் இருக்கு இல்லையா, சொசைட்டி, அவங்க தான் இன்னைக்கு காரணம். அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணாத, இதுக்காக பண்ணாதன்னு இந்த கோழியை, கோழி முட்டை போடுவோம்ல, அந்த முட்டையை ரொம்ப அடக்காத்தா அந்த முட்டை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ராஜீவ்,
1: இட் வில் பிரேக்.
2: இல்லை இல்லை இல்லை, தமிழில் சொல்லுவாங்க கூ முட்டைன்னு, அந்த முட்டையை ரொம்ப அடக்காத்தா அது கூ முட்டையாயிடும், நாத்த அடிச்சிடும், ஸ்மெல் வந்துடும், அது ஆம்பளைட்டுக்கும் பிரயோஜனமாவது, அது வந்து குஞ்சி பொறிக்கிறதுக்கும் பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க, உங்களை பசங்களை அவ்வளோ திறமசாலிகளாக இருக்காங்க. நீங்கள் சென்னையை விட்டு வெளியே போயிட்டா படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்லேயே தான் இருப்பாங்க, வேலைக்கு அனுப்பவே மாட்டாங்க. அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, ஆம்பளை பசங்க கூட பேசாத, இன்னும் இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி அழகாக நல்லா திறமையாக வெளியே வர வேண்டிய எத்தனையோ பிள்ளைங்க, நல்ல நல்ல பெரிய பெரிய சாதனைகள் படைக்க வேண்டிய திறமசாலி பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களும் சமுதாயமும் அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு அவங்கள வீணாக்கி வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று சோஷியல் மீடியா. நான்லாம் சின்னதில் ராஜீவ், நான் மட்டும் இல்லை, என் ஏஜ் குரூப்பில், நான் இப்போ 50, என் ஏஜ் குரூப்லலாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது, 15, 16, 17, 18 வயசுலாம் இருக்கும்போது, வீட்டில் எங்கள் அம்மாலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே பேகை தூக்கி போட்டுட்டு கிரவுண்டு ஓடிடும். அம்மாலாம் வந்து டே வாடா, 6 மணி ஆகுதுடா, 6:30 ஆகுதுடா, 7 மணி ஆகுதுன்னு தொடப்பை கட்ட தெரியுமா, எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க கிரவுண்டுக்கு, அடித்து வீட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு, வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தொடப்பை கெட்டோட வருவாங்க. நான் வீட்டுக்கே போக மாட்டேன், கிரவுண்ட்லேயே விளாடுவோம், கிரிக்கெட் ஆடுவோம், கோலி ஆடுவோம், கில்லி ஆடுவோம், காத்தாடி விடுவோம், கிரவுண்டில் இருப்போம். இன்றைக்கி என் ஒய்ஃபு என் பசங்களை வீட்டிலேருந்து டே வெளியே போங்கடா, வீட்டிலேருந்து முதல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க கேம் ஃபோனில், ஃபுட்பால் ஆடுறாங்க ஃபோனில், காத்தாடி விடுறாங்க ஃபோனில், லவ் பண்ணுறாங்க ஃபோனில், சைட் அடிக்கிறாங்க ஃபோனில், குழந்தை மட்டும்தான் ஃபோனில் பெற்றுக்கல, இப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்தா எங்கேருந்து இவங்க விளங்குவாங்க, வீணாக தான் போவாங்க, நாசமாக தான் போடுவாங்க. முதல்ல ஃபோன் எதுக்கு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போ, உன்னை ஃபிசிக்கல் ஆக்டிவிஸ்டில் இறங்கு, நல்ல விளையாடு. இந்த மாதிரி விளையாட்டு குறைஞ்சதுனால தான் இன்னைக்கு போதைப் பொருள் அவ்வளோ அதிகமாக இருக்கு, போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க, டிசிப்ளினே இல்லாமல் போயிடுச்சு, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, ரூமுக்குள்ளேயே இருக்காங்க. இன்னைக்கு நிறைய எந்த டாக்டர் பிஸியாக இருக்காங்களோ இல்லையோ, ரெண்டு டாக்டர் பயங்கர பிஸியாக இருக்காங்க, யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ரஜீவ்,
1: யார் யார் இந்த டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட், பிகாஸ் தே ஆர் நாட்
2: ஒன்னு சைக்காட்ரிஸ்ட், முக்காவாசி புள்ளைங்க இன்னைக்கு மென்டலா சுத்திக்கிட்டு இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் பிஸியா இருக்காரு அந்த டாக்டர், எதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால, விளையாடுறதுக்கு போறது இல்ல, வெறும் கஞ்சாவும் மத்ததும் இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி குத்திக்கிட்டு இருக்கிற பசங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறாங்க. ரெண்டாவது, இந்த குழந்தை பிறக்காம இருக்கும் போது போவாங்களே ஒரு ஆஸ்பத்திரி, அதுக்கு பேர் என்ன, ஒன்னு ஒரு மேட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. இல்லைனா நல்ல ஆரோக்கியமான 50 வயசுக்கு மேலே உள்ளவனுடைய விந்துக்கு என்ன சொல்லுவாங்க, அது இன்னொரு வார்த்தை இருக்கு, அதுக்கு உயிரணுக்கு, உயிரணு தான் உன் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டியோடைய வயிற்றுக்குள்ள வச்சு உனக்கு உன் பிள்ளையாக இருக்கும்போது நீ இப்படி ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு நீ ஃபோன்லேயே உட்காந்துக்கிட்டு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் இருந்தால் நீ வீணாக தான் போவ, வெளியே போ, விளையாடு. ரெண்டாவது, உன்னை சுற்றி இருக்கிறவன் சொல்கிறத கேட்காத, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவனே கிட்ட தள்ளியே இரு. சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் 99% நீ நல்லா இருக்கிறது பிடிக்காது. நீ நல்லா இருந்தா கூட ஓகே, ஆனால் என்னை விட நீ நல்லா இருந்துடக்கூடாது, என்னை விட நீ நல்லா இருந்துடக்கூடாது. ஏதாவது கீழே ஆக்சிடென்டாக கீழே விழுந்தா ஐயோன்னுவாங்க, நடிப்பாங்க, வெளியே அப்பா இவன் கால் உடஞ்சி போச்சுப்பா, பா இவன் தொண்டையில் ஆப்ரேஷன் பா, இனிமேல் இந்த வாய்ஸ் இவனுக்கு இல்லைப்பா ராஜீவுக்கு, ராஜீவ் காலிப்பா. ஆனால் நேரில் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க பேச மாட்டான் உலகம் போனு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்க அரை மணி நேரம் யூஸ் பண்ணுங்க ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணுங்க நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க நைட்டெல்லாம் உட்காந்து பான் பார்க்கறத நான் முதல்ல நிறுத்துங்க 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது வீணா போயிடுவேன் நாசமா போயிடுவேன் வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது டிசிப்ளின் இல்லைன்னா இப்போ ஈவினிங் ஆனா அவனுக்கு ட்ரிங்க் பண்ற எண்ணம் இருந்தா எப்படி அவன் பிசினஸ் பார்ப்பான் 7 மணி ஆகுது நீங்க ஈவினிங்கே சரக்கு அடிக்கிற ஆளா இருந்தா இந்த இன்டர்வியூ இன்னைக்கு உட்காந்துருப்போமா சார் நான் கிளம்பணும் உங்களுக்கு மூட் அங்கே தானே போவோம்
1: மைண்ட் அங்கே இருக்கு
2: அங்கே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான்
1: The way you are taking this conversation and the way you are saying the issues, it seems like idu vandu oru mind oda setting da irukku sir. So if one wants to change, simple ah vandu solnomna vandu, what are the few methods that one can adopt? Ena eppadi irukano nammalku theriyum, eppadi irukkudadu nammalku theriyum, but how to change to the better person is where motivation speakers come in, is where life coaches come in, is where habit formation comes in, sir. So what is the start of change, sir?
2: Ennada life coach ungala coach pannalum, ennada motivational speaker trainer ungala train pannalum, neenga decide pannalana, I want to change, I want to grow, I want to achieve, I want to, enna solradhu, I want to come out of all this, கச்சடாஸ்லேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணாமல் நீங்கள் முடிவு பண்ணிட்டு என்கிட்ட உட்காடுறீங்க மோட்டிவேஷனுக்காக உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் ஒரு லைஃப் கோச் கிட்ட உட்காந்தா உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்ச் வரும் ஆனால் நீங்கள் சும்மா உட்காந்தீங்கன்னா சேஞ்ச் நீங்கள் தாங்க முடிவு பண்ணோம் உங்களை நீங்கள் முடிவு பண்ணாமல் உங்களை யாராலையும் மாற்ற முடியாது யூ மஸ்ட் டிசைட் அதுவும் ஸ்ட்ராங்கான டிசிஷனாக இருக்கணும் கான்க்ரீட்டான டிசிஷனாக இருக்கணும் யார் வீட்டில் யாருமே இல்லானோ இல்லைனாலும் நான் அந்த ஃபோனை எனக்கு பார்த்து அதில் பான் வீடியோ பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் நான் பாத்ரூமில் போய் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும் நான் சொன்னது தானே நீ கேட்டுருவீங்களா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க நம்ம லைஃப்பில் டிசிப்ளின் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் டேலண்டடாக இருந்தாலும் நீங்கள் என்ன தான் பெரிய நாலேஜபிளாக இருந்தாலும் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது டேலண்ட்டு நாலேஜு எல்லாமே டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா
3: சரி கண்டிப்பாக
2: கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண முடியுமா முடியாதா
3: முடியாது
2: முடியும் நாலேஜ் டெவலப் பண்ண முடியுமா முடியாதா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியுமா முடியாதா முடியும் எல்லாம் முடியும் யார் தெரியுமா டெவலப் பண்ணுவா டிசிப்ளின் இருக்கிறவங்க
1: இன்டென்ட் இருக்கணும்
2: டிசிப்ளின் ரெண்டாவது intention strong intention if you have that strong intention you will have thousands of methodology to reach your destination idha
1: fantastic very well said sir but you know like neenga solringa there was a point when neengale vandu thedinga where is motivation
2: yes
1: you motivated yourself sir அது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க பட் அப்படி நீங்க நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிட்டீங்க அதை பத்தி கண்டோ கொஞ்சம் கண்டிப்பா தெரியணும் சார் ஹவு டிட் யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப் இன்னைக்கு வந்து டஸ் எவ்ரிபடி நீட் அ மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இல்லைனா கேன் வி ஸ்பீக் டு அவர் செல்ஃப் ஏன்னா செல்ஃப் லவ் பத்தி பேசியிருக்காங்க செல்ஃப் கேர் பத்தி பேசியிருக்காங்க நீங்க யூஸ் பண்ண புதுசான ஒரு விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் ஏ சப்ஜெக்ட் தட் ஆல் நீட் டு நோ ஆல் நீட் டு லேர்ன் ஆல் நீட் டு மாஸ்டர் How did you motivate yourself, sir?
2: என்னுடைய sense of urgency, என்னுடைய compelling reason, என்னுடைய burning desire. நாங்கள் 4 siblings, the parents 6 pair, we used to live in 100 square feet, இந்த உங்கள் ஆஃபீஸ் சைஸ் தான் எங்கள் வீடு டாய்லெட் எல்லாமே. எங்கள் அம்மா 4 இட்லி வாங்கிட்டு வருவாங்க லாய்ட்ஸ் ரோட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த பர்டிகுலர் ஹோட்டலில் தான் வாங்குவாங்க ஏன்னா அங்கே வந்து சாம்பார் சட்னி எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து எங்கள் 4 பிள்ளைகளுக்கு எங்கள் அப்பா லஸ் கார்னரில் பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருந்தார் துணி விற்பார் லேடிஸோட நைட்டி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விற்பார் இன்ஸ்கர்ட்டு நைட்டி பிரேசியர்ஸ்லாம் விற்பார் இட்லி வாங்கிட்டு வந்து சர்க்கரையில் முக்கிய எனக்கு எங்களுக்கு ஊட்டிடுவார் எங்கள் அம்மா ஓகே அந்த சாம்பார் சட்னி இருக்கு இல்லையா அது மத்தியானம் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க எங்கள் அம்மாலாம் எத்தனையோ நாட்கள் பட்னி இருந்திருக்காங்க எப்படிடா சின்ன வயசில் நடந்தவனுக்கு தெரியும்னு எங்கள் அம்மா சொன்னது எதிர்க்க நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு அங்கே எங்கள் அக்கா என்னை தூக்கிட்டு உள்ளே போவாங்க நிறைய வேட்டி சாப்பாடு இருக்காது வீட்டில் அப்படியே நைஸாக உள்ளே போய் அங்கே போய் ஒரு கவர் எடுத்துகிட்டு போவாங்க கவரில் அங்கே உள்ள சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கோம் ஒரு வாட்டி சட்டை இல்லாமல் என்னை உள்ளே கூப்பிட்டு போய் வாட்ச்மேன் வெளியே துரத்திருக்காங்க எனக்கு கொஞ்சம் வயசு ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்த உடனே அந்த வாட்ச்மேன் கிட்ட போய், அண்ணா எனக்கு இங்கே ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவர் வேலை கொடுத்தார். என்ன வேலை தெரியுங்களா? அங்கே சாப்பிட்றவங்களுக்கு இலை போடுற வேலை இல்லை, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எச்ச இலை இருக்கும்ல, அந்த எச்ச இலையை எடுக்கிறதுக்கு. அப்போல்லாம் பேப்பர் கிடையாது, இலை அப்படியே போடுவாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இலை கிழியும், வேணும் கிழிஞ்சு அந்த சாப்பாடெல்லாம் சிந்தும். அதெல்லாம் நான் தொடப்பேன். அப்போ வந்து கிளாஸ் தான், கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் பார்த்தீங்கன்னா நான் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு தெரியுமா? அங்கே அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற சாப்பாடு போடுவாங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். என்ன அங்கே ஒரு கேட்டரிங் டீம் என்ன கூட்டு போவாங்க, நான் ஒரு முஸ்லீம், ரம்ஜான் பக்ரீதுக்கு மட்டும்தான் பிரியாணி, ரம்ஜான் பக்ரீதுக்கு மட்டும்தான் புது துணி. பிரியாணினா 1/2 கிலோ பிரியா 1/2 கிலோ மட்டன் வாங்குவாங்க 6 பேருக்கு, வருஷத்துக்கு 2 நாள் தான். கஷ்டம். கேட்டரிங் டீமோட போவேன் சனி ஞாயிறு. நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டேன், 7th 8th படிக்கும் போது. இன்னைக்கு பிரியாணிடான்னு சொல்லுவாங்க, குஷி ஆயிடுவேன். மாசத்துக்கு வேலைக்கு போனா 2 ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு, ஆனா பிரியாணி கொடுப்பாங்க. போகும்போது நான் கவர் எடுத்துட்டு போவேன், எதுக்கு தெரியுமா? மீதி இருக்கிற பிரியாணி எடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன், ஓடி வருவேன் என் பிரதர்ஸ்க்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அவ்வளவு வெறி. லைஃப்ல சாதிக்கணும், ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும், அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சதுனால தான் இன்னைக்கு கடவுள் என்னை நல்லா வச்சுருக்கான். ஆனால் முயற்சி மட்டும் கைவிடலை, நம்பிக்கையை நான் கைவிடலை. நான் சொல்லுவேன், நான் பெரிய ஆளாவேன், நான் சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன். என் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சொல்லும்போதோ என் நண்பர்கள்கிட்ட சொல்லுவேன், நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் சிரிப்பாங்க, ஏன்னா எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, நீ ஆளு ஏன்டா சொல்கிறேன், இல்லை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், சொன்னதான் எனக்கு அது அப்படியே என்ன என்ன அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ கூட நான் ஏதாவது அச்சீவ் பண்ணோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இதை சொல்கிற, உனக்கு திருஷ்டிப்படும், வயதப்படும். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் 5-star ஹோட்டல் கட்டுவேன். எப்போ சொல்கிற ராஜீவ், இந்த உங்கள் இதில் வச்சு நான் சொல்கிறேன், நான் 5-star ஹோட்டல் கட்டுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம், அது ஏன் நீ பப்ளிக்கில் சொல்கிற, நீ மட்டும் மெதுவாக பண்ண, திருஷ்டி பட்டுரும், கண்ணு பட்டுரும், வாயில் நல்லா வருது. முதல்ல நீங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறத கேட்குறத நிறுத்துங்க. 99% உங்களை நீங்கள் நல்லா இருக்கிறவங்க பிடிக்காது. அதெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு, ஜெயிக்கணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும். அவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்கேன். ஒரு வீடை எட்டி பார்த்ததுக்கு எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் 1 நாள் உள்ளா வச்சுருந்தாங்க. அந்த வீட்டில் இருக்கிற கார், அந்த வீடு எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு நினச்சி நான் வேலைக்கு போகும்போது வீட்டை எட்டி பார்த்ததுக்கு அந்த வீட்டு ஓனர் இவன் டெய்லி வந்து எட்டி பார்க்குறான், திருட ட்ரை பண்ணுறான்னு எனக்கு பிடிச்சி 1 நாள் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சாங்க. அசிங்கசியமாக கேட்டாங்க, என்னடா பிளான் பண்ணுற, நான் சொன்னேன் சார் நான் இங்கே ஒரு கடையில் இந்த கடை வச்சுருக்கேன். அப்போ நான் இங்கே திருப்பூர் பனியன் சென்டர் ஒரு கடை வச்சுருந்தேன் சைதாப்பேட்டையில், இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் செகண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நான் சேல் பண்ணுவேன். ஓட்டை இருக்கும், அதில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ஓட்டையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிப்பேன், 2 10 ரூபா 3 10 ரூபா 4 10 ரூபான்னு விற்பேன். ஓட்டை ஜெட்டி விற்கிற உனக்கு இவ்வளோ பெரிய கார் தேவையா? ஓட்டை பெரிய ஜெட்டி விற்கிற உனக்கு இவ்வளோ பெரிய வீடு கேடான்னு கேட்டாங்க. இந்த அவமானம், வெறி, ஜெயிச்சே தீரணுன்ற வெறி, அது என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு. இன்னொன்று, நான் சும்மா இல்லை, எனக்கு பேசவே தெரியாது ராஜீவ், நான் பயப்படுவேன், சீரியஸாக நான் பயப்படுவேன், அவ்வளோ பயம். நிறைய இந்த MLM கம்பெனிஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணுவாங்க, நான் சும்மா போய் அவங்கக்கிட்ட நான் இந்த கம்பெனியில் இருக்கேன்னு சொல்லி பின்னாடி போய் உட்காந்துப்பேன். அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் போகாத கம்பெனியே கிடையாது, சும்மாவே போய் அங்கே உட்காருவேன், எதுக்கு, என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறோன்னு முடியும். அவங்க பயங்கரமாக யூ கேன் டூ இட், யூ கேன், யூ யூ பார்ன் டு வின், யூ வில், யூ கேன், யூ மஸ்ட் அப்படின்லாம் சொல்லும்போது, ஐ கேன், ஐ வில், ஐ மஸ்ட்னு நான் என்ன யாரும் இல்ல ராஜீவ் எனக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு, அன்னைக்கு யாரும் இல்ல, இன்னைக்கு என்ன மாதிரி யாரும் இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க. உன்னால முடியும்டா, நீ சாதிக்க பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவன், உன்னால முடியும், முயற்சியை கைவிட்டுறாத, நீ கீழே விழுந்து தப்பில்ல, வீழ்ந்தே கிடக்காத, ஏந்திரி அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருக்கணுங்க. அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: Fantastic. What a story. But just beginning agadhu unga story, the man who didn't have food in a key has the finest chain of seafood restaurants. The man who wanted to look at that car today doesn't know how many cars he owns. And the man who wanted inspiration with motivation talks and learning how to speak is doing the world's most difficult thing, which is public speaking. You're a hero, sir. But
2: you're... He's giving me more than I deserve. More than I deserve.
1: And you are giving the people what they desire, sir. You are giving them...
2: Through me, he is giving. I am not giving anything. Ella pugalum iravinukku na onnume
1: pannala. This conversation continues. Ena ipo varaikku neenga struggles pathi pesninga. Adu enna da neenga panninga, enna da or step eduthinga that changed your life. Ena ellarum wait pandranga. Andha or book, andha or person life la maaro, andha or step edutha vaalkaiye maaro. What was that one step you took? That mystery I'm going to ask you. We'll discuss this on Chennai Live. Stay locked in. The conversation, the motivation continues. Stay tuned.

0: This is Rajiv on the track.
1: All it takes is one minute, one love, one victory, one success, and one life. Abdida Solvanga. But what nobody tells you is, what is that one action we take for life to change, sir? You know, yellaro wait panvanga, books padipanga, movies paapanga, motivation speeches vandha kepanga. But nobody tells this real secret, sir. That mind maar irukku, but enna step edukkanum. That is very, very crucial. And I understood unga vaalkile vande, what a wonderful story it is. Na yosikira indha padam indha story vechi or biopic e panna. Oscar, watch out. This one's coming. But tell me, what did you do, sir? Sari, mindset maruchi, urgency indhudu, or very indhudu, or motivation indhudu. That's okay. Neenga action edukkalena vandu, and the motivation like magic goes away, sir. Enna panninga neenga? Because success doesn't come easy. Failure comes very easily, sir. What happened?
2: நீ என்ன பண்ணீங்கன்னு கேட்கறத விட என்னை என்ன பண்ணலன்னு நீங்கள் கேட்கலாம். நான் எல்லாமே பண்ணேன், எல்லாமே ட்ரை பண்ணேன். நான் ஒர்க் பண்ணாத மார்க்கெட்டிங் கம்பெனிஸே இல்லை. அத்தனை மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் நான் ஒர்க் பண்ணேன். நான் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்திருக்கேன், சேல்ஸ்மேனாக இருந்திருக்கேன். எல்லாம் ட்ரை பண்ணேன், ஃபெயில் ஃபெயில் ஃபெயில் ஃபெயில். சொந்தமாக கடை ஆரம்பித்தேன், கடன் வாங்கி கடை ஆரம்பித்தேன். அது பயங்கர ஃபெயில். வட்டிக்கு காசு வாங்கி பிரதர், என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட், நீங்களாம் யங்ஸ்டர்ஸு, தயவுசெய்து வட்டிக்கு காசு வாங்கி மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது வந்து மானம் போயிடும், மரியாதை போயிடும், சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும், கொஞ்சம் விட்டால் உயிரே போயிடும். நீங்கள் நிறைய நீங்கள் சேனல்லலாம் பார்க்குறீங்க இல்லையா, கடன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஹாஃப் பாயில்லையே அவங்க வந்து வெளியே வந்துடணும், அதாவது ஒன்றுமே பெருசாக கற்றுக்காமையே அவங்க பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காசெல்லாம் விட்டுடுறாங்க, நிறைய கடன் வாங்கி பண்ணுறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்லேயும் ஆன்சைட்டிலையும் டிப்ரெஷன்லையும் போயிடுறாங்க, ப்ளஸ் சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணுறாங்க. கடன் வாங்கிடாதீங்க, இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் நடுவில். ஸோ ஐ ட்ரைட் எவ்ரி திங். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறுத்திட்டு நான், ஸோ இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த லே அவுட்லாம் போடுவாங்க ஸ்ரீபெரும்புத்தூரில், அந்த மாதிரி தூரமான இடத்துலலாம் லே அவுட் போடும்போது நான் அங்கே வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தேன். அப்படி கல்பாக்கம்ன்ற ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட் புரோக்கராக ஒரு லே அவுட்டில் சேல்ஸ் பண்ணி நான் ரோட்டில் நின்றுட்டு ப்ரௌசர் வச்சுக்கிட்டு இ வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வண்டியில் போவாங்க, என்ன வண்டியில் கார்லேயும் வண்டிலையும் போவாங்க, அப்படியே காட்டுவேன் நான் ப்ரௌசரை, சார் சார் கம் சார் பாருங்கள் சார் லேஅவுட் சார் லேஅவுட் சார் அப்படின்னு நான் கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஒரு நல்ல நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பேன், நான் கருப்பாக இருந்தாலும் நல்லா இருப்பேன். ஏன்னா அப்போது ஓகே சார் சீரியஸ் என்ன, ஐ எம் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் இன் த வேர்ல்ட், நான் எப்போ அப்படி தான் என்ன நினைக்கிறது. ஆமாம்,
1: வெரி குட்.
2: ஆமாம், மற்றவங்க நினைக்கிறத நினைக்காத பற்றி எனக்கு கவலை கிடையாது, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் என்னை பற்றி, நான் தான் உலகத்திலே அழகன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், நான் தான் உலகத்திலே அறிவாளின்னு நான் நினைக்க மாட்டேன், ஆனால் நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ அங்கே நின்று கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு போய் இடத்த காட்டுவேன். அப்போது அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு இடம் இருந்தது, அந்த லே அவுட் போட்ட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் வந்து இந்த இடம் நான் வாடகைக்கு எடுத்துக்கிறேன், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை, ஏன்னா எனக்கு அந்த ஃபுட்டு மேலே ஃபுட் இல்லாத கஷ்டம், சாப்பாடு கிடைக்காத கஷ்டம், சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டது எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் கஷ்டப்பட்டது, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டது என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. வெறும் 4 டேபிள் ராஜீவ், 16 சேர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து 6 மந்த்ஸ் பீரியட் இருந்தது. ஓகே, அந்த வெறும் ஒரு கிச்சன் ரெடி பண்ணுறதுக்கும் டென்ட் ரெடி பண்ணுறதுக்கும் சேர் டேபிள் வாங்குறதுக்கும் அந்த பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே எனக்கு 6 மந்த்ஸ் ஆச்சு. அந்த ஏன்னா லே அவுட்லாம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த மீன் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நான் பள்ளிக்காரனில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போனேன். எதுக்கு தெரியுமா? டு லேர்ன், டு கெயின் நாலேஜ். நீங்க நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றாங்க, எதுவுமே தெரியாம ஸ்டார்ட் பண்றாங்க, ஃபெயில் ஆயிடுவிடா, ஜெயிக்க முடியாது. மோர் நாலேஜ் மோர் கான்ஃபிடன்ட், மோர் கான்ஃபிடன்ட் மோர் யூனோ சக்சஸ், அதான் ஃபார்முலா. எல்லா வேலையும் பண்ணுவேன் ராஜீவ், நான் எல்லா வேலையும் பண்ணுவேன். செக்யூரிட்டியா இருந்திருக்கேன், யூனோ இது கேஷியரா இருந்திருக்கேன், கேப்டனா இருந்திருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன், ஹவுஸ் கீப்பிங்ல இருந்திருக்கேன், கேஓட்டின்னு சொல்லுவாங்க கிச்சன்ல இருக்கிற ஃபுட்டை வெளியே அனுப்புறதுக்கு, அந்த வேலை நான் செஞ்சிருக்கேன். செஃப், நான் சூப்பரா பிரியாணி பண்ணுவேன், நீங்க ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் கத்துக்கிட்டேன், எல்லாம் கற்றுக்கிட்டியானா இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க 6 மாதத்தில் நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டியா, எல்லாத்தையும் யாராலையும் கற்றுக்க முடியாது. நம்ம லைஃப் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே தான் இருக்கும். நான் இன்றைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ 10th கிளாஸ்க்கு மேலே எனக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை. சீரியஸாக 16 வயசில் வேலைக்கு போனேன் அர்ச்சாண்ட் ரிசஸ்னு சைதாப்பேட்டையில் விஎஸ் முதிரி தெரியல. 16 வயசில் லாயர்ஸ் ரோட்லேருந்து சைக்கிளில் போவேன் நான் சைதாப்பேட்டைக்கு. ஆமாம், 600 சம்பளம். ஸோ எல்லாம் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். இறந்து போகிற வரைக்கும் நான் கற்றுக்கிட்டே தான் இருப்பேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறேன் கற்றுக்கிறதுக்கு. புது புது ரெஸ்டாரண்ட் போவேன், என்ன அங்கே புதுசாக இருக்குது, எப்படி அவங்க சர்வ் பண்ணுறாங்க, எப்படி அதை அவங்க இன்னும் கார்னிஷ் பண்ணுறாங்க, எப்படி எல்லாத்தையும் நான் ஐ எம் லேர்னிங், கீப் லேர்னிங். நான் கற்றுக்கிட்ட தானே கற்றுக் கொடுக்க முடியும் இல்லையா? நான் கற்றுக்காமல் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? முடிய முடியாது. ஸோ அப்படி தான் நான் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். கற்றுக்கிட்டு வந்து ஆரம்பித்தேன். 6 வியாபாரமே இல்லை, 6 வியாபாரமே இல்லை. மாதம் மாதம் வாடகை, எங்கிட்ட ஒர்க் பண்ண உங்களுடைய சம்பளம், மற்ற எல்லா செலவும் கையிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச கமிஷனை கொடுத்து கொடுத்து என் ஒய்ஃபோடைய ஜுவல்லரி எல்லாம் விற்று விற்று நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 5 மாதம் 6 மாதம் ஆச்சு. எத்தனையோ நாள் கடை திறந்து போனி ஆகாமல் நான் வீட்டுக்கு போயிருக்கேன். போனி ஆகாமன்னா தெரியுமா? 0 sales. ஆமாம், பிரியாணி பண்ணி வச்சுருப்பேன், தந்தூரி சிக்கன் கிரில்லெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருப்பேன், இன்னும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கெல்லாம் ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருப்பேன். அது ஃப்ரிட்ஜில் போட்டால் அடுத்த நாளுக்கு வர்ற கஸ்டமர் வந்த கஸ்டமரும் சாப்பிட மாட்டாங்க. என்ன ஃபுட்டு வேறு எந்த எந்த பொருளாக இருந்தாலும் அடுத்த நாள் விற்றுக்கலாம். ஃபுட்டு நம்ம அடுத்த நாள் விற்க முடியாது, குப்பையில் தான் போடணும். எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? நாங்கள் செய்கிறதே 15-20 பேருக்கு தான், அது கூட சேல்ஸ் ஆகுது. எனக்கு ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன், நோ லாஸ் நோ கெயின் வந்தது 6வதோ 7வதோ மாதம். 9வதோ 10வதோ மாதம் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ப்ராஃபிட்னு ஒரு 500-1000 வந்தது. பட் ஐ டென்ட் கிவ் அப். யூ நோ வை? எவ்ரிபடி சேஸ் கிவ் இட், லீவ் இட். எவ்ரிபடி சேட் லீவ் இட். எவ்ரிபடி சேட் அரவுண்ட் மீ யூ வில் ஃபெயில். எவ்ரிபடி. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அன்னைக்கே நினைச்சேயா நபீல் வந்து எப்படியாவது ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பெரிய ஆள் ஆயிடுவான். இன்னைக்கு சொல்றான் சம்பளம் கொடுக்கறதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் போய் நிற்பேன். காசு இருக்கும் அவங்கக்கிட்ட, 5 தர முடியும், தரமாட்டாங்க. 5 தரமாட்டாங்க ராஜீவ். ஹெல்ப்புக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சொல்லலை, 99% தரல. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இவன் இவங்க லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், மாசம் மாசம் கையில இருந்து காசு கொடுத்துட்டு இருக்கான், இவங்ககிட்ட கொடுத்தா எப்படி காசு திரும்பி வாங்க முடியும்னு. பட் ஐ டென்ட் கிவ் அப். ஜெயிச்சே தீரணும், ஹோட்டலில் பெரிய ஆள் ஆகியே தீரணும். 4 ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டாஃப்ஸ். இன்னைக்கு 400 ஒர்க் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டில் மட்டும். ஆமாம், 400 ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 100 கார் வச்சுருக்காங்க ராஜீவ். என் ஸ்டாஃப்ஸ் 100 கார் வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: சார், எப்பவுமே சொல்லுவாங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அழகான ஸ்டோரிக்கு அப்புறம் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி குட்டியாக ஏதுவாங்க சார். ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 வந்து பிஸ்னஸே இல்லை, ஜீரோ. பட் அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நீங்க வந்து ஸ்கில் டெவலப் பண்ணீங்க, லேர்ன் பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணீங்க. வாட் சேஞ்ச் ஃப்ரம் த 6 டு த 7? நீங்க ஒண்ணுமே பண்ணலையே இதுல. யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் த ஃபுட், கீப்பிங் இட் ரெடி. லொகேஷன் மாறல, என்ன மாறிச்சு தட் இட் பிகேம் ஃப்ரம் அ நாட் சக்சஸ்ஃபுல் டு அ சக்சஸ்ஃபுல்?
2: எக்ஸலன்ட் க்வெஸ்சன், எக்ஸலன்ட் க்வெஸ்சன். ஆக்சுவலி நான் எல்லா ரெஸ்டாரண்ட் மாதிரி நானும் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தேன். அதே பிரியாணி, அதே ஃப்ரைட் ரைஸ், அதே நூடுல்ஸ், அதே சிக்கன் தந்தூரி கிரில்லு பார்பிக்யூ. ஆனால் உள்ள சந்துக்குள்ளே திறந்தேன். எல்லாரும் அதுதான் வெளியே கிடைக்குது, ஈஸியார் மெயின் ரோட்ல கிடைக்குது. அது எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா ஏன் எங்க நான் ஏன் விற்கல, ஏன் விற்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ ஹாவ் அ மென்டர், நான் அவர் பேர் சொல்ல விரும்பல, இஸ் ஃப்ரம் மலேசியா. நான் ஏதாவது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா இருந்தால் அவர்கிட்ட ஃபோன் பண்ண பேசுறது வரட்டும். நான் சொன்னேன், யூனிக்காக ஏதாவது பண்ணு நபீல் அப்படின்னாரு. தட் வேர்ட் என்ன சொன்னார்?
1: யூனிக்,
2: யூனிக்காக ஏதாவது பண்ணு. எல்லாரும் பண்ணுறதே நீயும் பண்ணிட்டு இருந்தா, வை ஷுட் பீப்புள் கம் டு யூ வென் இட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர்? டூ சம்திங் யூனிக் அப்படின்னார். அப்போ தான் ஸ்ட்ரைக் பண்ண, முதல்ல அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்னு பேர் வச்சிருந்தால மாத்திரா, அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாத்திரா. போன எங்கே கிடைக்கும்? ஏன்னோ நான் வந்து நான் தேவைப்பட்டா கெஞ்சியாவது நான் என்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பேன். ஐ வாண்ட் டு have things to happen. எங்க கிராப் கிடைக்கும், எங்க லாப்ஸ்டர் கிடைக்கும்? 5-star ஹோட்டல்ல மட்டும் கிடைச்சிருந்த லாப்ஸ்டர் என் ஹோட்டல்ல கொண்டு வந்து வச்சேன். ஸ்டாஃப்ஸ் இருக்க மாட்டாங்க. நோட்டீஸ் அடிச்சு கல்பாக்கத்தில் டவுன்ஷிப் இருக்கு, அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா, அதுல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த குவார்ட்டர்ஸ்ல நானே நோட்டீஸ் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு உள்ள விட மாட்டாங்க. நான் அந்த செக்யூரிட்டிலாம் சார் அண்ணே கொஞ்சம் நான் என்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன்னே நான் உள்ளே போய் நான் கொடுத்துக்கிறேன்னு நான் போய் கொடுப்பேன். ஒரு வீட்லேயே கதவை தட்டி நான் இப்படி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வாங்க, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வாங்க, 12 to 12 என்னோடய ரெஸ்டாரண்ட் டைமிங் ஓகே, 12 வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்பேன் ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமரை கவனிக்கிறதுக்கு. யாரும் வரமாட்டாங்க அது வேறு விஷயம், ஆனால் யூனிக்காக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சீ ஃபுட்டு போட்டு அப்போ வரமாட்டேன். அது மட்டும் இல்லை என்ன தெரியுமா, நான் கொஞ்சம் இந்த பல்லாவர சந்தையில் பேர்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க, யூனோ அங்கே ஒரு சந்தை இருக்குது, அங்கே பேர்ட்ஸ் இந்த இந்த பேரட்டு இந்த லவ் பேர்ட்ஸு அதெல்லாம் விற்பாங்க, ராபிட்டு ஒரு கூண்டு மாதிரி கட்டி ஒரு 4 ராபிட் அதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டேன், ஒரு கூண்டு கட்டிட்டு நிறைய லவ் பேர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் பேரட்ஸு யூனோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே செட் பண்ணேன் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அண்ட் மினி ஜூ அப்படின்னு போட்டேன். புரியுதா? அப்போ ஒரு ஒரு ஃபேமிலி என்னடா அது மினி ஜூன் போட்டிருக்காங்களேன்னு உள்ள வர வச்சாங்க. இன்ஃபேக்ட் ஒரு விஷயத்த சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லாத விஷயம், நான் கொஞ்சம் ரேர் ஸ்பீஷியஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருந்தேன், லைக் இது இந்த அலெக்சாண்ட்ரா பேரட்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி மைனா இதெல்லாம் நீங்கள் இதில் வந்தால் வரட்டும் பரவாயில்ல, காரணம் என்னை அரெஸ்ட் பண்ணி நான் ஃபைன்லாம் கட்டிட்டு நான் வெளியே வந்துட்டேன், என்னுடைய பேரட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காரங்க, அப்புறம் என் வக்கீல் தான் வச்சு ஃபைன் பெரிய அமௌண்ட்டு ஃபைனை கட்டி அதுவும் கடன் வாங்கி ஃபைனை கட்டி நான் வெளியே வந்தேன். அதான் நான் சொன்னேன்ப்பா என் கிளி ஐயோ ராஜா ராணின்னு ஒரு பேரட் வச்சிருந்தேன் என்கிட்ட, அவ்வளோ அன்பாக இருக்கும் அவ்வளோ அழகாக, இப்போவும் நான் பெட்டில் வருதான், ஏன்னா நான் ஒரு பசுமாடெலாம் வச்சுருக்கேன் வீட்டில், இங்கே ஒரு நாள் வரணும், யூ மஸ்ட் கம் டு மை ஹவுஸ் ஓகே. ஸோ அதெல்லாம் வச்சு ஏன்னா அதில் இந்த ரேர் தடை செய்யப்பட்ட பறவைகளெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போயிடறாங்க, பாலிமாரில் எல்லாம் போட்டாங்க, இந்த ஒசாமா பின்லேண்டிடம் படிக்கிற மாதிரி வருது ரெஸ்டாரண்ட்டுக்கு. நான் நினச்சேன் நிறைய கஸ்டமர் தான் வராங்க அப்படின்னா பின்னாடி போலீஸ் ஒட்டி வருது பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜெயில் வேறு அங்கே இருக்குது, கிண்டி இதில் வேளச்சேரியில் இருக்குது, அங்கே உட்காடுறேன் என்ன உட்கார்ந்துட்டு அப்புறம் அட்வொகேட் வந்தார் 2-3 நாள் அங்கேயே இருக்க வச்சு ஜெயிலெல்லாம் போடல, அப்புறம் ஃபைனை கட்டினா நம்ம வந்தோம் அது வேறு விஷயம், பாலிமாரில் போட்டு கிளி கிளி கிளி கிளி வச்சுட்டான். தடை செய்யப்பட்ட பறவைகளை எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதுங்க, அங்கே விற்கிறாங்க விற்கிறவனு போய் பிடி விற்கிறாங்கன்னா வாங்கிட்டு வந்து இங்கே வளர்க்குறேன், வித்தை விற்கிறதுனால தானே வளர்க்குறேன், ஏன் கஞ்சா விற்கிறதுனால தானே பிடிக்கிறான், கஞ்சா விற்கிறவனை விட்டுறீங்க பிடிக்கிறவனை ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, விற்கிறான் பிடிக்கிறான், விற்கிறவனை பிடி பிடிக்கிறவனையே பிடிக்க பாலிமரில் கிளி ஆனா இதெல்லாம் வளர்த்து பாலிமர் வந்துதா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு, இங்க இந்த மாதிரி ரேர் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீ ஃபுட் ஃபுல் ஃபிஷ் பார்பிக்யூ ஃபுல் ஃபிஷ் தந்தூரி லாபம்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு பயங்கரமாக ஒரு ஒரு மார்க்கெட்டில் வஞ்சிர மீன் 200 ரூபாய்க்கு விற்கிற நேரத்தில் முழு மீன் நான் 100 ரூபாய்க்கு கொடுப்பேன், கிராபு கடலில் இருக்கிற எல்லா சங்குகறி நத்தகரியும் ஸ்னெயில் எல்லாம் விற்க ஆரம்பித்தேன். அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க, யூனிக்கான ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தேன், ரெகுலராக கொடுக்குற ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு யூனிக்கான ஃபுட்டை கொடுக்க ஆரம்பித்தேன், மக்கள் வர ஆரம்பித்தாங்க, எங்கேயுமே கிடைக்காத ஐட்டத்தை நான் கொடுக்க ஆரம்பித்தேன், மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அந்த 16 டேபிள் உள்ள ரெஸ்டாரண்ட் அங்கே ஒரு 1 ஏக்கர் வாங்கி அந்த 1 ஏக்கரில் இப்போ ரெஸ்டாரண்ட் இருக்குது, 400 பேர் உட்காரலாங்க, எப்போவுமே ஃபுல் வீக்கெண்ட்லாம் ஃபுல், ECR-ல பாண்டிச்சேரியிலேருந்து வர்றவங்க அங்கே போய் குடித்தா கூட சாப்பாடு எங்கள் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஆமாம் போகும்போதே ஸ்டார்டர் வாங்கிட்டு போயிடுவாங்க, எங்கேருந்து கல்பாக்க அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் பாண்டிச்சேரியில் சரக்கு அடிக்கிறதுக்கு போகிறவங்க சைட் டிஷ்ஷை எங்கிட்டேங்க இங்கே வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்து அங்கே பீச்சில் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து எங்ககிட்ட சாப்பிடுவாங்க, நல்ல நண்டு ஃப்ரை ஃபிஷ் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க அண்ணா நகருக்கோ அடையாருக்கோ நுங்கம்பாக்கத்துக்கோ போவாங்க. நீங்கள் கூட நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க.
1: Fantastic story. What an inspiring story, Mr. Abdul. But இது வந்து உங்க கதை, அண்ட் உங்க கனவு இப்போ வந்து இஸ் எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அ சக்சஸ் ஸ்டோரி. உங்க ட்ரீம் வந்து நான் எப்படி சாதிச்சிருக்கேன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஒன்லி அ ஹீரோ, ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி அ ஹீரோ.
2: Sorry to interrupt. I cannot change everybody. எல்லாரையும் யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது எத்தனையோ நபிகள் நாயகம் வந்துட்டாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டாரு, புத்தா வந்துட்டாரு, ராமர் வந்துட்டாரு, யாராலையும் எல்லாரையும் மாற்ற முடியல. எனக்கு ஒரு 4 பேரை மாற்றினா போதும், 4 பேர் முடியாதுன்னு உட்காந்துருக்காங்கல்ல அவனால் என்னால் முடியும்னு ஏந்திரிச்சா போதும் ராஜீவ், எல்லாராலையும் மாற்ற முடியாது. இதை பார்க்குற எல்லாரும் எத்தனை பேர் திட்டி அனுப்பு திட்டுவாங்க தெரியுமா, இடியட்ஸ் திட்டுறவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க, ஐ டோன்ட் கேர், 4 பேர் போதும், நாலு பேர் என் பேச்சை கேட்டு என்னாலையும் முடியும், ஒரு எச்சையில் எடுத்தவனால இன்னைக்கு பிஎம்டபிள்யூ காரில் போக முடியுதுன்னா, ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஓட்டஞ்செட்டி வித்துட்டு இருந்தவனால பிஎம்டபிள்யூவில் கார் வாங்க முடியுது, பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மகாலிபுரத்தில் கட்ட முடியுது, பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியுதுன்னா என்னாலையும் முடியும், நானும் ஜெயிப்பேன்னு ஒரு நாலு பேர் கீழே இருக்கிறவன் மேலே எழுந்திரிச்சா போதும் ராஜீவ். எனக்கு உலகத்தை மாற்றுறதுக்கு நான் யார்? நான் ப்ராஃபிட்டாக நான் இல்லை, நாலு பேர் நாற்பது பேர் போதும், நான் ஜெயிச்சிட்டேன்.
1: You know, when I see a person like you, namba mudiyadhu that you were sad at one point of time recently as well. You had a mental trauma that you were fighting. Nobody will believe it. Neenga start pante neenga sonninga that I am someone who's always motivated. Yaruvai sad or unhappy or negative inda na varade illa andha pakka. But the truth is, life doesn't happen what you want. Life teaches you what life wants to teach you, sir. What happened to such a happy
2: boy? உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் வந்தது? எப்படி லீக் ஆயிருக்கு?
1: சார், ஃபார் பாலிமர் சூடு
2: வந்தாங்க. நான் கொஞ்சம் ஆன்சைட்டி டிசார்டரில் ஒரு 6-7 months ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்சைட்டி டிசார்டர் ஆக்சுவலி எப்படி நீங்கள் ஷாக்காக இருக்கீங்களோ எனக்கா அப்படின்னு, அது மாதிரி நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அது ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் வெயிட். இப்போ திருப்பி கெயின் பண்ண நடுவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 35-40 kgs லூஸ் பண்ணேன். ஜஸ்ட் இமேஜின், 110 40 kgs லூஸ் பண்ணியிருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்னு நினச்சி பாருங்கள். அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஷாக் ஆன் மை பிரெயின். ஐ டோன்ட் வாண்ட் டு, அது எதனால் வந்ததுன்னு அந்த அந்த அந்த சினாரியோவை நான் சொல்ல விரும்பலை.
1: இஸ் இட் ப்ரொஃபஷனல் ஆர் பர்சனல்?
2: இட்ஸ் பர்சனல். இட்ஸ் பர்சனல், ஒரு ஷாக்கு. அந்த ஷாக்னால என்னாச்சுன்னா எனக்கு வந்து இந்த காபா அப்படின்ற ஒரு ஒரு ஒரு கெமிக்கல் இந்த பிரெயின், யூனோ த பிரெயின் இஸ் ஒர்க்கிங், இதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல. நான் ஆக்சுவலி தெரியுங்களா, டாக்டரை விட ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட தான், ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்னால தான் நல்ல ஒரு ரிப்ளை பண்ண முடியும் நீங்கள் கேட்டதுக்கு. பட் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங், இது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த என்னுடைய அனுபவம். அது வந்து இன்பேலன்ஸ் ஆகிடுச்சு, இந்த காபான்ற கெமிக்கல் வந்து இன்பேலன்ஸ் ஆனதுனால ஐ வென்ட் த்ரூ ஒரு ஒரு ஒரு டிசார்டர், ஆன்சைட்டி டிசார்டர். ஆன்சைட்டி டிசார்டர்னால் சாதாரணமாக இல்லை, யூனோ அது ஒரு ஒரு ஒரு 1 year ஆனது, ஒரு லாஸ்ட் 6-7 months லாஸ்ட்டில், ஒரு 4-5 months முன்னாடி ஒரு 6-7 months வந்து ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். லைக் யூனோ எல்லாம் யாரை பார்த்தாலும் பயம், யாரையும் பார்க்கவே பிடிக்காது, படுத்துட்டு இருக்கும்போது ஃபேன் கீழே விழுந்துருமான்னு பயம். என் டிரைவர்கிட்ட காரை வந்து கொஞ்சம் ஸ்பீடு இல்லை, 70 போனால் கூட ஸ்லோவாக ஓட்டுன்னு சொல்லுவேன். தாட்ஸு அதை எக்ஸ்பீரியன் பண்ணாது, என்னால் எக்ஸ்பீரியன் அதாவது சொல்லவே முடியல எனக்கு அது அந்த அளவுக்கு.
1: How did you solve this, medically or mentally?
2: Yes, I tried a lot through mentally. I tried a lot, but it just didn't work. அப்புறம் கிரேஸ் ஆஃப் காட், ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆர்டர்ட் மீ யூ கோ அண்ட் டேக் அட்வைஸ் ஃப்ரம் அ டாக்டர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சப்போஸ் ராஜீவ், நான் அந்த ப்ராப்பரான டைமில் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்காம இருந்திருந்தா நான் இன்றைக்கி உங்கள் கூட உட்காந்து பேசியிருக்க கூட மாட்டேன். நான் ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ், லாட் ஆஃப் சேலஞ்சஸ்னால் அதை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எதை பார்த்தாலும் பயம், மியூசிக் மியூசிக் கேட்டால் பயம். நான் நிறைய மூவிஸ் படத்துக்கு போய், நல்ல படம் நல்ல ரிவ்யூ இருக்கிற படம், படத்துக்கு போய் 10 நான் வெளியே வந்துட்டேன், என்னால் முடியல படம், என்னால் பயம் பயம் பயம் பயம் எல்லாமே சந்தேகம். ஏன்னா யூடியூப்பில் பார்ப்பேன், இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கிட்னி ஃபெயிலியருன்னு வாங்க, அந்த சிம்டம்ஸ் எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும், இந்தந்த சிம்டம்ஸ் இருந்தால் எனக்கு இந்த லிவரில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு யூடியூப்பில் சொல்லுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 6 நான் ஃபோன் அட்டன் பண்ணல, யாரோடைய ஃபோனும், எவ்வளோ பிஸ்னஸ் நான் லூஸ் பண்ணேன் தெரியுங்களா, ஃபோனே அட்டன் பண்ணல, சோஷியல் மீடியாவே போகல, என் ஒய்ஃபை பார்க்க முடியல, என் பிள்ளைங்களை பார்க்க முடியல, என் கிராண்ட்ஸனை பார்க்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல. நான் நடிப்பேன், ஒரு ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தால் அப்படியே நான் சிரிக்கிற மாதிரி நடிப்பேன், அது அப்படியே தெரியும். நான் வெயிட் வேற லூஸ் ஆனதுனால, ஃபேஸ் வேற டல்லாக இருந்ததுனால எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையான்னு கேட்க ஆரம்பிச்சோடனே இன்னும் எனக்கு பயம் ஆகிடுச்சு. உண்மையாகவே என்னென்னா, நான் கேன்சரே இல்லாமல் கேன்சரில் இருந்திருந்தேன் ராஜீவ், கிட்னி ப்ராப்ளம் இல்லாமல் நான் கிட்னி ஃபெயிலியராக இருந்திருந்தேன் 6 லிவர் நல்லா இருக்கிற லிவர், ஆனால் நான் லிவர் ஃபெயிலியராக நான் இருந்திருந்தேன். இதெல்லாம் சொன்னால் புரியாது உங்களுக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ ஆன்சைட்டியோ ஏதாவது இருந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ட்ரக் அடிக்டாக ஏதாவது இருந்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே கோ டு எ சைக்காட்ரிஸ்ட். கோ டு சைக்காட்ரிஸ்ட். எனக்கு கடவுளுக்கு அப்புறம் என்னுடைய நான் தேங்க் பண்ணுறது வந்து என்னுடைய டாக்டர் தான், சைக்காட்ரிஸ்ட்டுக்கு தான். நான் கரெக்டான நீ நபீல், யூ ஆர் ஆல்ரெடி லேட் பட் ஸ்டில் யூனோ யூ கேம் சொல்லி எனக்கு மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணார், கம்ப்ளீட்டாக என்னை டயக்னைஸ் பண்ணி மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணார். அதனால் எந்த ஹெல்த் இஷ்யூ, நீங்கள் லவ்வில் ஏதாவது சின்ன சின்ன வயசில் ஏதாவது ஒரு செக்ஷுவலி யாராவது உங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை லவ்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், எப்படி நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, நீங்கள் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க, ஆனால் என்ன தான் நீங்கள் ஃபிட்டாக இருந்தாலும் நீங்கள் மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னா யூ கனாட் என்ஜாய் எனி திங். ராஜு, நான் காரை திறந்து குதிக்க பார்த்துருக்கேன், கிணத்துல விழ பார்த்துருக்கேன், நான் தனியாகவே இருக்க மாட்டேன், ரெவியம் கூடயே நான் வச்சுருப்பேன், பக்கத்துலேயே இருக்கணும்னு பயமாக இருக்கு எனக்கு, நான் எதாவது பண்ணிடுவேணும்னு, எனக்கு நான் எதாவது பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்கு, தூக்கம் வராது. நாலு நாள் அஞ்சு நாளில் தூங்க மறந்துருக்கீங்களா நீங்கள்? நான் தூங்க மறந்துருக்கேன், பட் இன்னைக்கான நான் வெரி ஸ்ட்ராங், என்னை எதுவும் பண்ண முடியாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது, ஐ கேம் அவுட் 100% ஐ கேம் அவுட்.
1: ஆர் யூ கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இட்?
2: 101% நான் ஐ கேன் ஹேண்டில் எனி கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டி நவ், எனி கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன், எனி கைண்ட் ஆஃப் டிசார்டர் ஐ கேன் ஹேண்டில் நவ். எது வந்தாலும் நான் நீயானா பார்த்துக்கலாம் வா, ஏ பார்த்துக்கலாண்டா வாடா, நீ பெரிய டிசார்டராக வா பார்த்துக்கலாம், நீ ஆனானு பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மெடிக்கேஷன், ஒன்லி பிகாஸ் ஆஃப் மெடிக்கேஷன். நான் பெரிய நான் இன்னொன்று கைண்ட் ஹம்பிள் ரிக்வஸ்ட், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜோசியக்காரங்கிட்டையும் இந்த மந்திரவாதிகிட்டையும் கூட்டு போயிடுவாங்க, அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. திருட்டு பசங்க, இந்த ஜோசியக்காரர்கள் மந்திரவாதிகள் உங்கள் வசதியை தான் பார்ப்பாங்களே தவிர உங்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க, உறிஞ்சி எடுத்துருவாங்க, அவங்களால உங்களுக்கு ஒரு மயிரும் பிரயோஜனம் இல்லை. தே கேனாட் ஹெல்ப் யூ இன் எனிவே, ஒன்லி டாக்டர், காட் டாக்டர்.
1: சோ நீங்க சொல்றீங்க இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் தி மெடிக்கேஷன் தட் யூ ஆர் பேக் டு அ ஸ்ட்ராங்கர் தென் எவர்.
2: எஸ் எஸ் எஸ்
1: சிச்சுவேஷன் தென்
2: பிஃபோர். எஸ்
1: எஸ் சார், பட் ஆக்சுவலா யூ ஆர் எ ஹியூமன் பீயிங், நோ மேட்டர் ஹவ் மச் கரேஜியஸ் அண்ட் மோட்டிவேட்டட் யூ ஆர், கடவுள் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, நடுவில் வந்து நீங்க இருக்கீங்க சார். இன் திஸ் பர்சன் கிவ் மீ அன் ஆனஸ்ட் ஆன்சர் சார், மோட்டிவேஷன் இருக்கு, பேஷன் இருக்கு, பயமும் இருக்கு சார், தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ஃபியர் தட் something might happen, you have a fear that maybe you'll go back to that. So iniki ungakulle vande what is the fear you have and what did that anxiety disorder teach you sir? Because ningale solrukinga over failure la vande na oru vishayam kattukitta adu business la sir, ipo vaanga namma pesta vaalkai pathi sir, life pathi, health pathi, which is more important. What did that anxiety disorder teach you? Don't be attached to people, don't be connected to people, don't be affected by family. What did it teach you and what is your fear today sir?
2: Okay, teach me be connected, it teach me be connected with the family, it teach me be connected with the siblings, it teach me be connected with the friends. You know, I used to run for money, I used to miss my family, miss my friends, miss my, you know, everybody. It teach me, ena na konjam ivungaloda la adhiga neram spend pannirundhen vaingla, மேபி இந்தளவுக்கு நான் எஃபெக்ட் ஆகிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன், என்னுடைய பிரச்சனைகளை யாருக்கூடையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலி என்னுடைய ஃபேமிலியிலேயே பலருக்கு இந்த உங்கள் சேனல் மூலியமாக தான் தெரிய போது நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன்றது. சீரியஸ்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்க போகிறாங்க, இப்படியான பில் ஏன் என்கிட்ட சொல்லுன்னு கேட்க போகிறாங்க, இன்க்ளூடிங் மை ரிலேட்டிவ் சிப்ளிங்ஸ், பிரதர், சிஸ்டர், எப்படி நோஸ்.
1: வுட் ஐ பி இன் த ரைட் வே டு கன்க்ளூட் திஸ் பார்ட்? Don't get me wrong sir, but idu vandu enoda understanding da, I am a huge admirer of what you have said in your journey. You are a successful entrepreneur, but maybe you are not so successful individual sir, you are not as happy as you want to be. You are rich, you are successful, you are proud, but you are also selfish. You did not, that time you did not give the time to your family, you did not care for your family, did you go too far ahead and not care behind the people who actually mattered to you? Ipo regret iruka sir?
2: I regret iruk, I agree with you 100%, you are right. Adanalada than ipo I am spending more time with my family, especially I am spending more time with my grandson, my children, my daughter, my, you know, nariya oorkala together we are going. முதல்லாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு இருந்தேன். ஐ அக்ரி வித் யூ ராஜு, ஐ அக்ரி வித் யூ.
1: ஸோ டூ யூ திங்க் இன்னைக்கியோட ஜென்ரேஷன் ஷுட் பிஃபோர் திங்கிங் ஒரு பேஷன் இருக்கணும்? நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப அழகான வார்த்தை சார், அந்த வெரி, அந்த ஃபயர், அந்த மோட்டிவேஷன். சம்டைம்ஸ் தானே சார் பேஷன் அவ்வளோ இருக்குது, நீங்கள் அந்த பேஷன் மட்டும் பார்த்தா உங்கள் லைஃப் வந்து பாய்சனாக மாறுது சார்.
2: வெரி
1: ஸ்லோலி டெவலப்ஸ் அண்ட் இட் ஈட்ஸ் யூ ஒன் டே சார்.
2: வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. நான் செஞ்ச மிஸ்டேக், ஐ டென்ட் கிவ் டைம் டு மை ஃபேமிலி. ஐ தாட் வாட் ஆல் ஐ எம் ஏர்னிங் இஸ் ஆல் ஃபார் தெம். பட் நேரம் கடந்து ஏன்னா அந்த குழந்தையாக இருக்கும்போது, என் பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு பணம் தேவையில்லை, என்னுடைய லவ் அண்ட் டைம் தான் தேவை, என்னால் கொடுக்க முடியல. இப்போ என்னால் போய் அந்த ஏஜ் அவங்களுக்கு, அவள் எல்லாருமே பெரிய பசங்களாகிட்டாங்க, என்னால் கொடுக்க முடியல. ஸோ த்ரூ திஸ் திங், நீங்கள் பணமும் சம்பாதிக்கணும், குடும்பமும் சம்பாதிக்கணும், குடும்பத்தோடைய அன்பையும் சம்பாதிக்கணும். Very good question. Thank you so much for asking me this question.
1: Oh, lovely. It's and I'm so happy that I have someone who doesn't want to only speak about success or failure, but speak about the mind, rejection and regrets, sir. It's very good to have you. This conversation will continue on Chennai Live with a man who has many lessons and many learnings to share.

0: This is Rajiv on the track.
1: The guest with me today has given so many entrepreneurial lessons. Success secrets vandu reveal pannirukanga. Inikku vandu sir, success vere vishayam, entrepreneurship vere vishayam irukku. Idu nadulla vandu oru mukkiyamana gem irukku called life sir. Life lessons vandu neenga impart pandringa inikku. So, money. Idu vandu is such a big problem, you know. Can't live without it. But if you have too much of it, it's actually a problem. And the desire and the very, I like this word we are using today. So, what is the role of money connected to happiness and success? Because if you say money is not important, people will not agree with you, sir. People are working and striving for money, which will help them get happiness, which for them is success. So, what is the role of money in this?
2: Actually, life la. சக்ஸஸ் அப்படின்னா பணம் மட்டும்தான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பல வருஷமாக. பணம் சம்பாதிச்சிட்டுன்னா சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் சந்தோஷம்தான் இருக்கிறதுலையே முக்கியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு. இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறவனோட ரோட்டில் இருக்கிற குறிக்காரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். பணம் ரொம்ப அவசியம்தான், ரொம்ப அவசியம்தான். பணம் ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் போதையும் கொடுக்கும் தான். ஆனால் அதை விட சந்தோஷம் ஃபேமிலி, பிள்ளைகள். சின்னதில் நிறைய அவங்களை மிஸ் பண்ணிட்டேன் நான். அவங்க கூட டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ என் பையன் காட்டுறான், சுட்டி காட்டுறான், நீ என்னை சின்னதில் என்னை லவ்வே பண்ணலை, நீ வந்து என்னை கேரே எடுத்துக்கல, நீ நான் அவங்களுக்காக தான் ஓடினேன். பட் அது அவங்க ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு அந்த ஏஜில் என்னுடைய ப்ரெசன்ஸு, என்னுடைய லவ்வு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களா, அது திருப்பி கிடைக்கல. ஏன்னா பணம் பணம் பணம் ஓடிட்டேன். பணம் என்ன, பணத்தை சாப்பிடவ முடியும் முடியாது. பணம் தேவைதான், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கோடி கோடியே சம்பாதிக்கணும். நிறைய பேர் பேராசைப்படுறேன்னு சொல்லுவாங்க, பேராசைப்படுங்க. அப்போ தான் ஆசைப்படுறது கிடைக்கும். ஆனால் எந்த காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சம்பாதிக்கிறேன்ற பேரில், கோடீஸ்வரன் ஆகணுன்ற பேரில், உங்கள் கனவுகளெல்லாம் நிறைவேற்றிக்கணுன்ற பேரில் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விட்டுறாதீங்க. வயசு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க திருப்பி கிடைக்கவே கிடைக்காது.
1: இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இன்னொரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணலாம், இன்னொரு ஐடியா உருவாக்கலாம். பட் திருப்பி அந்த மொமெண்ட்ஸ், மெமரிஸ், டைம், ஏஜ்
2: நீங்களும் சேர்ந்து போங்க, குழந்தை சந்தோஷப்படுவாங்க. நான் போனதே இல்லை ராஜீவ், பசங்க ஸ்கூலுக்கு, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நான் என் லைஃப்ல போனதே கிடையாது. என் வைஃப் தான் அமுச்சு விடு.
1: So if God gives you an opportunity, நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க, கடவுள் கடவுள். If God gives you an opportunity, you will give me an honest answer, sir, please. You will remain that poor boy who you were, but you will have a family who's happy with you. Or would you rather be in this situation where you have a lot of power, lot of influence on the people, the strangers and public love you very much, but you never had the quality time of your family? இது நடுவில் வந்து ஐடியல் சிச்சுவேஷன் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அது இல்லை, இது இல்லைன்னா அது. வுட் யூ லீவ் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் சே ஐ ஜஸ்ட் வாண்ட் மை ஃபேமிலி பட் அ புவர் ஹவுஸ் இஸ் ஓகே, ஆர் யூ ஓகே வித் தட்?
2: யூ ஆஸ்க் மீ ஹானஸ்ட்லி, இது அது இல்லைன்னா அது அப்படின்னா நான் என் ஃபேமிலிக்கு டைம் தான் கொடுப்பேன், ஃபேமிலிக்கும் பிள்ளைகளுக்கும். ஏன்னா இன்னைக்கு என் பையன் கேட்குறான், இஸ் 27 இயர்ஸ் ஓல்டு, இஸ் ஆஸ்கிங் மீ why you didn't love me அப்படின்னு கேட்குறான். நான் கேட்குறான், அழுகுறான்.
1: You have no answer for this one.
2: I don't have the answer.
1: To set a restaurant வந்து I answers இருக்கலாம், but to give him what he's asking you, it's no answer.
2: பணம் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்குறேன், கொடுப்பேன். ஆனால் அந்த ஏஜில் அவன் எதிர்பார்த்தது என்னால் கொடுக்க முடியலையே.
1: And that's a very courageous thing to say, you know, that the entire life la vande the path I was on, maybe and the path e thavara andhadu, the route I took or the journey I took itself was wrong. I learned a lot. I'm trying to do my best, but maybe you are telling everybody the mistake I did, don't do. And everybody who comes on this chair will always say, "Na enna pannirke adhe maadhiri neenga pannano. Na eppadi saadhichirke adhe maadhiri neenga saadhikkanum."
2: Nariya thappu pan, nariya thappu pannirke Raju. Na solradhula enna irukke, na unmaiya thavara veru pesa koodadhu na nenikira. Life la nariya thappu pannirke, na nariya miss pannirke family-ye, enga brothers oda time spend pandrathu, ya sister oda time spend pandrathu, ya family wife oda, ya children oda டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கேன், நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கேன். பணம் பணம் பணம் பணம் எல்லாத்தையுமே கொடுத்துறாது, பணம் தேவைதான் லைஃப்பில். ஆனால் இன்றைக்கி அட்லீஸ்ட் இன்றைக்கி நான் வந்து என்னுடைய கடவுள் எனக்கு கிராண்ட்சன் கொடுத்துருக்கான். ஐம் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் வித் மை கிராண்ட்சன் அண்ட் ஐம் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் வித் மை ஃபேமிலி ஆல்சோ. நோ வி ஆர் ட்ராவலிங் டுகெதர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஈவன் நவ் ஐ ஜஸ்ட் கேம் பேக் ஃப்ரம் மலேசியா. Entire family, yeah? My son, my daughter, my son-in-law, my wife, my grandson, and me, all of us. And I have desired yearly 3 to 4 times, we must travel together.
1: And I realize. Then you feel like a rich man, sir.
2: Today I am rich.
1: Yeah.
2: Today I am rich. Not only because I realized I spend most of my money to poor people. I spend most of my money to people who are working with me. I take care of them. And when I give them, when I started give them, if I say I used to give from the beginning, no. That means I am lying. I started giving from some years back. Romba sandoshama irukke innikku. Innikku romba sandoshama irukke. Yaana en family kuda na nariya time spend pandren. En grandchildren oda time spend pandren. En friends oda time spend pandren. Today I am happy. பட் இருந்தாலும் அந்த மனசில் அந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் சின்ன வயசில் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது பரிகாரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா டெஃபினட்டாக ஐ வில் கோ பேக் அண்ட் ஸ்பெண்ட் மை என்டையர் லைஃப் வித் மை சில்ட்ரன் அண்ட் மை வைஃப் அண்ட் மேக் தெம் ஹாப்பி. பட்
1: இருக்கு. Profit margins அதிகமாக இருக்கு அண்ட் ஃபுட் குவாலிட்டியில் வந்து மெனி ரெஸ்டாரண்ட்ஸ் அரவுண்ட் த கண்ட்ரி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில மைண்ட் செட்ஸ் ஆர் மித்ஸ் இருக்கு சார்.
2: உண்மை அது.
1: வாட் இஸ் த ட்ரூத்?
2: வாட் யூஆர் சேயிங் இஸ் 100% ரைட். ஏன்னா மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் பிஸ்னஸ் டுடே இஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் தான். நிறைய அதிக ரிஸ்க் இருக்கு. ஏன்னா பிஸ்னஸ் நடந்தாலும் நடக்கலனாலும் காஸ்ட் ஆஃப் அந்த அந்த என்ன சொல்றது ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சேம் தான். ரெண்ட் குறையாது. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் ஃபுல் டீம் ஆஃப் பீப்புள் வச்சாகணும். ஏன்னா பிஸ்னஸ் நல்லா நடந்தால் நிறைய ப்ராஃபிட், பிஸ்னஸ் கம்மியாக நடந்தால் ரொம்ப ரொம்ப லாஸில் போயிடும். யூனோ அண்ட் மெனி பீப்புள் காம்ப்ரமைஸ் ஆன் டேஸ்ட் பிகாஸ் தே வாண்ட் மோர் ப்ராஃபிட். அதனால் அது அவங்களாம் தே ஆல் ஃபெயில். இன்றைக்கி 10% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அதில் 1% தான் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி கிரேஸ் ஆஃப் ஹார்ட் 15 வருஷத்தில் 15 பிரான்ச் இருக்குது. 2030 100 பிரான்ச்சஸ் ஆரம்பிப்பேன். அது காரணம் என்னென்னா, நான் ஐ டூ மை பிஸ்னஸ் வித் லவ் பேஷன். யூனோ அது எனக்கு என் உயிர், அது யூனோ என் உயிர். ஐ ட்ரீட் மை ஸ்டாஃப்ஸ் லைக் மை ஒர்க்கிங் பார்ட்னர். ஐ டோன்ட் ட்ரீட் தம் லைக் மை ஸ்டாஃப்ஸ், ஐ ட்ரீட் தம் லைக் மை பாஸ். தே ஆர் மை பாஸ். ஐ டேக் கேர் ஆஃப் தெம் நைஸ்லி, ஸோ தே கேன் டேக் கேர் ஆஃப் த கஸ்டமர்ஸ் நைஸ்லி. ஏன்னா ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ். இன்னைக்கு சீ ஃபுட் வருதுன்னா எந்த காரணத்துக்கு கொண்டு லிமிட்டாக வாங்குவேன், ஃப்ரிட்ஜில் ஏற்றுற கதையே கிடையாது. அப்படி இருந்தாலும் நிறைய சப்ளையர் பண்ணுற மிஸ்டேக்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஐ அப்பாலஜைஸ் டு த கஸ்டமர். இட் ஹேப்பன்ட். 100 மீனில் 4 மீன் வந்து கொஞ்சம் பழசு உள்ள தள்ளி விட்டுருவானுங்க. நம்மளுக்கு தெரியாது 100 இருக்குல்ல, ஒன்று ஒன்றும் அமைக்க பார்க்க முடியுமா? முடியாது. நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் சேலஞ்ச், அதிகமான சேலஞ்ச் வந்து ரெஸ்டாரண்ட்டில். அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லேயே மிக அதிகமான சேலஞ்சஸ் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில். அந்த சேலஞ்சை நான் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ டோன்ட் சே இட் இஸ் அ ப்ராப்ளம், ஐ சே இட் இஸ் அ சேலஞ்ச். ஐ லவ் சேலஞ்சஸ். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன், சின்னதாக ஆரம்பித்து பெருசு பண்ணுங்க. பெருசாக ஆரம்பிச்சிங்கன்னா ரிஸ்க் அதிகம். சின்னதாக ஆரம்பித்து கிவ் த பெஸ்ட் ஃபுட் பெஸ்ட் பண்ணி ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா rate of success, rate of failure is very less.
1: அது வந்து ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்கு. யூ நோ நீங்க வந்து உங்க சக்சஸ்க்கு for 7 months you waited without any customer, without any profit, sir. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் டைம் அண்ட் திஸ் டைம் வந்து ஒரு வார்த்தை இருக்கு சார், பேஷன் இப்போ கூட இருக்கு, பேஷன்ஸ் இன்னைக்கு
2: இல்ல.
1: நோபடி வில் வெயிட் ஃபார் 6 மந்த்ஸ், வி வில் வெயிட் ஃபார் 6 டேஸ் சார். 6 அவர்ஸ்ல வந்து ரீல் வைரல் போனோம், 6 டேஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் வேணும். நோபடி வெயிட்ஸ் ஃபார் 6 மந்த்ஸ். இன்னைக்கியோட ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, வெதர் ஃபுட் பிசினஸ், வெதர் AI, வெதர் மீடியா, வெதர் எனி திங் சார், வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு யங்ஸ்டர்ஸ்? இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ஒரு இருக்கு சார் இப்போ. They don't want to work under a boss. They want to be the boss.
2: Yes.
1: So what is your advice to youngsters? Is it good to follow your passion? Do you think learn and then imply it? What is your advice?
2: See, இது வந்து ரஜினிகாந்த் படம் இல்லை, ஒரே பாட்டில் கொடி சொன்னாகிறதுக்கு. இட் இஸ் இம்பாசிபிள். ஷார்ட்கட்டில் சக்ஸஸ் ஆகவே முடியாது. வெரி ஃபியூ பர்சன்டேஜ் மேக் profit from that first month itself, but most of them must wait. It will take time. Patience is very, very, very important. And some people, what they do, you know, starting la kaatra interest konja slow down aagumbodhu business koranjirum. Food business la enna na ellarume avanga food try pudusa iradha try panna varuvaanga. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேல்ஸை பார்த்தோன்னா சூப்பர்டா, இப்படி ஒரு ஈஸியாக இல்லை, ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிடலாம்டா, இந்த காரை வாங்கிடலாம்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் பிஸ்னஸ் பார்த்து அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% குறையும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்படியே கொஞ்சம் குறையும், அப்படியே குறைஞ்சி தான் திருப்பி நீ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்ட் ஒர்க்கில் மட்டும் இல்லை, பேஸ்ட்லேயும். ஆரம்பித்து மூடி ஆரம்பித்து மூடி ஆரம்பித்து மூடினா கடை கந்தல், அதே மாதிரி டேஸ்ட்லேயும். டேஸ்ட் கன்சிஸ்டண்டாக இருக்கணும்னா நீ ஸ்டாஃபை நல்லா பார்த்துக்கணும். ஸ்டாஃபை திட்டுறதோ அவங்க நீ சம்பளம் கொடுக்கன்றதுனால உன்னோட அடிமைகள் கிடையாது. அவங்க அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நேரத்துக்கு சம்பளத்தை கூடியா? முதல்ல நான் ஒரு ஒரு ஒரு டாக் ஷோக்கு போயிருந்தேன்.
1: நானே பார்த்தேன் அந்த ஷோ சார். நீங்க போனீங்க ஸ்டார் விஜய்க்கு ஷோ இருந்தது, நீயா நானா ஹோஸ்ட் இருந்தது கோபிநாத். அங்க என்ன ஆச்சு சார்?
2: ஒரு பக்கம் சக்சஸ் ஆனவங்களா ஒரு பக்கம், நான் சக்சஸ் ஆனவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன். என்ன ஃபெயில் ஆனவங்க 90% வந்து அவங்க பிளேம் பண்றது ஸ்டாஃப்ஸ் தான். ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அது பண்ணிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட 4 பேர் ஒர்க் பண்ணாங்க, நீங்க 400 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 4 பேர் தான் 400 பேரையும் கொண்டு வந்தாங்க. இந்த 400 பேர் தான் எனக்கு 4000 ஸ்டாஃப் கொண்டு வர போறாங்க. ஏன் என்கிட்ட இருந்து யாரும் போலயே? 25 வருஷமா இதை உட்காந்துருக்காரு. என் டிரைவரா சேர்ந்து செக்ரட்டரி ஆகியிருக்கிறாரு இவரு. என்கிட்ட எல்லாமே 25 வருஷம் நீங்க நினைக்கலாம், 15 வருஷம் தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு. இப்படி நான் ஒரு சின்ன ஓட்டை ஓமனி வச்சிருந்தேன் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணும்போது. வால்ல போஸ்ட் ஒட்டினோட ரியல் எஸ்டேட் இவ்வளோ சதுரடிக்கு இவ்வளோ ரேட்டுன்னு மைதா மாவை கலந்து கொடுப்பார் அவர் தான். ஒட்டிட்டு நைட்டு ஓமனியில போய் அந்த எந்த ஏரியால ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் இருப்பாங்க, நான் புரோக்கர் தான். அந்த போஸ்டர் ஒட்டும், ஒட்டிட்டு தொடர்பு கொள்ளுவோம்னு என் நம்பரை போடுவேன். நானும் அவரும் தான் நைட்டு உட்காந்து ஒட்டுவோம், சீபர்மத்தூரில் ஒட்டுவோம், ECRல அந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் போய் ஒட்டுவோம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி திண்டிவனம் தெரியுமா உங்களுக்கு? திண்டிவனத்துக்குள்ளே போவோம், அங்கே போய் அந்த ஊரில் ஃபுல்லாக அந்த ரோடு பஸ் போகிற இடத்துல ஒட்டுவோம் நைட்டு. அதுக்குன்னு ஒரு ஓம்னி வச்சுருந்தேன், அது ஓட்டுறதுக்கு தான் இவர் வச்சுருந்தேன். இது ஒரு மாதிரி இருக்கே, நல்லா இல்லையாது? ஏதோ ஒரு கவுண்டர் மணி படத்துல இந்த கார் காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யாரு வச்சிருக்கன்ற மாதிரி நான் ஒரு ஓமனி வச்சிருந்தேன், அந்த ஓமனியை ஓட்டுறதுக்கு இவரை வச்சிருந்தேன். அவரை யார் வச்சிருந்தாரு எனக்கு தெரியாது. அப்படி அந்த ரியல் எஸ்டேட்ல இருந்து இவர் என் கூட இருக்காரு. 25 வருஷம் ஆயிடுச்சு இவர். நான் வர்றதுக்கு 10 வருஷம், அதாவது ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்கு வர்றதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வராரு. அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க. என்கிட்ட டே ஒன்ல இருந்து இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஷோவில் வந்து ஸ்டாஃப் ஓடி போயிட்டான், ஸ்டாஃப் சரியில்லை. நீங்கள் உங்கள் ஸ்டாஃபை நல்லா வச்சுக்கிட்டு அவங்க ஏன் ஓடி போகிறான்? நீங்கள் அவன் உங்களுக்கு வருமானம் வருதோ அவங்க பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு 4 சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு குடும்பம் இல்லை, அவங்க சோறு சாப்பிட வேணாம். உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்கு தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். 1st தரேன்னு சொன்னால் 1st கொடுக்கணும். அவங்க கடன் வாங்கி வச்சிருப்பான், அது கமிட்மெண்ட் அவனுக்கு, அதுக்கேற்ற மாதிரி அவன் வட்டி காசு வாங்கியிருப்பான், இல்லை ஏதாவது ஒரு ஒரு இஷ்யூ இருக்கும். அவனை நல்லா ட்ரீட் பண்ணு. நீ பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு கஞ்சி கொடுத்தா, நீ ஜூஸ் குடிக்கிற, உன் ஸ்டாஃப் தானே, 2 ஆர்டர் பண்ண என்ன உனக்கு? நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு ஜூஸ் உனக்கு ஜூஸ், இவங்களுக்கு என்ன தண்ணி, ஏன் அவங்க என்ன கொத்தடிமையா? ட்ரீட் தம் ஈக்குவலி. தே வில் நாட் கோ, தே வில் டூ தேர் பெஸ்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ். கோவம் வந்ததுக்கு எனக்கு எல்லாரும் வந்து ஸ்டாஃப் சரியில்லை, ஸ்டாஃப் சரியில்லை, ஸ்டாஃப் சரி, நீ சரியில்லையா? ஸ்டாஃப் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நீ சரியில்லை. அவசரப்படாத, பேஷன்ஸோடு இரு, சக்சஸ் ஆகும். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு, யூ வில் வின், யூ வில் சக்சீட். அவசரப்படாத, பிஸ்னஸில் பேக்கப் வச்சுக்கோ. பேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 10 லட்சரூபா நீ இன்வெஸ்ட் பண்ணுறியா பிஸ்னஸ்க்கு, ஒரு 2-3 லட்சரூபா பேக்கப்புக்கு வச்சுக்கோ. ஏன்னா வியாபாரம் நடக்கலனாலும் சம்பளம் கொடியா, வியாபாரம் நடக்கலனாலும் வாடகை கொடு. நீ வேலையிலேருந்து வேலையை விட்டுட்டு நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற, பிஸ்னஸ் நடக்கலைன்னா குடும்பத்துக்கு சாப்பாடு போடணும்ல, அதுக்கு ஒரு ஒரு பேக்கப் வை, ஒரு 6 மாதம் 8 மாதம். குடும்பம் முக்கியம் இல்லை, இல்லைனா அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகிட்டு, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடும். இவனை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எனக்கு சோறு கூட போட மாட்டேங்கிறான்னு நீ பிஸ்னஸ் பண்ணுறியா, என்ன இலவு பண்ணுறியா? அவளுக்கு ஒரு பிற, அவள் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவளுக்கு தேவை, அவளுக்கு வீட்டை சமாளிக்கணும்ல, குழந்தைக்கு சாப்பாடு போடணும்ல, கஞ்சி ஊற்றணும்ல. நீ பிஸ்னஸ் பண்ணுற, பிஸ்னஸ் பண்ணு ஓடிக்கிட்டு இருந்தால் யார் அங்கே போடுவா? நீ ஓடினா அவள் ஓடிடுவா வேற ஒருத்தனோட. அதான் நடக்குது இன்னைக்கு. நீ பிசினஸ் பிசினஸ் பிசினஸ் பணம் பணம் பணம், நீ இந்த பக்கம் ஓடுவ, பேசுறதுக்கு நேரம் இல்லை, சோறு போடுறதுக்கு வக்கீல் இல்லை, அவன் வேற எங்கேயாவது ஓடிடுவா. அப்புறம் என் பொண்டாட்டி போயிட்டா, என் பொண்டாட்டி போயிட்டான்னு ஒப்பாரி வைக்கிறது, நீ தான் காரணம் அதுக்கு. ஐ மீன் நீ இல்ல, பணமே உலக வாழ்க்கை இல்லை. ஸோ கன்சிஸ்டண்டா இருங்க, பொறுமையா இருங்க, பேக்கப்போட பிஸ்னஸ் பண்ணுங்க. முக்கியமா உங்க டீமை, கடவுளுக்கு அடுத்தது அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்கள நல்லா பார்த்துக்காங்க, அவங்க நல்லா உங்களை பார்த்துப்பாங்க.
1: Fantastic. Superb, sir. You are a man who has broken all the rules. The way you have handled life, the way you started your business. One final question, sir.
2: Yeah.
1: Have you broken the law also? Breaking the rule is a cool thing. Breaking the law is a wrong thing, sir. And in the madri oru success story paakumbodhu solvanga rags to riches story, sir. It's a very inspiring story, too good to be true is what we feel, sir. Let me ask you a question. Have you found a loophole in the law? Have you broken the law to climb the ladder?
2: டேஞ்சரஸ் கை, என்ன மாட்டி விட அழகா ஒரு ஒட்டு ஒட்டு அப்பா, டூ குட் டூ குட். நான் எத்தனையோ பேர் கூட உட்காந்துருக்கேன். ஹானஸ்ட்லி
1: தேங்க்யூ
2: ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் சொல்றேன்.
1: தேங்க்யூ,
2: எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் கூட பேசுறதுக்கு. நான் இந்த மாதிரி ஓப்பன் அப் எங்கேயுமே பண்ணதில்ல. என் பர்சனல் லைஃப்ல நான் இன்வால்வ் ஆக விடவே மாட்டேன். நீங்க எல்லாம் நோண்டி நோண்டி நோண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் தெரியாம நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், பட் தெரிஞ்சு நான் ஐ வில் நெவர் பிரேக் த லா. தெரியாம, ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னேன் இல்லையா, தடை செய்யப்பட்ட விலங்குகளை என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் நான் வச்சு நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அது தடை செய்யப்பட்ட விலங்குகள், தடை செய்யப்பட்ட பறவைகள்னு எனக்கு தெரியாது. தெரியாமல் நான் தப்பு பண்ணியிருப்பேன். இன்றைக்கும் தெரியாமல் தப்பு ஏதாவது பண்ணியிருக்கலாம், தெரியாமல் நான் ஏதாவது பேசியிருக்கலாம். நான் கோவப்பட்டால் கூட நான் எனக்கு தூக்கம் வராது. நான் என் ஸ்டாஃப்கிட்ட சம்டைம் நான் கோவப்பட்டேன்னு வைங்க, நான் மேக்ஸிமம் கோவப்பட மாட்டேன். நான் கோவப்பட்டேன்னா அன்றைக்கி ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயோ தெரியாமல், அது எமோஷனில், அது ஒரு கோவத்தில், ஒரு உரிமையோடு, நான் உரிமையோடு தான் நான் பேசியிருப்பேன். ஆனால் அது அவங்க மனசு புண்படுத்தி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற டைப் நான். ஸோ தெரிஞ்சு நான் தப்பண்ண மாட்டேன் ராஜீவ். ஆனால் நிறைய பேர் நான் தெரியாமல் செஞ்ச தவறுகளும் அதை இன்றைக்கும் சுட்டி காட்டுறவங்களாம் இருக்காங்க. நான் இறைவன் பயப்படுறேன், கடவுளை பயப்படுறேன்.
1: You know, being a good entrepreneur, you will find. But what is rarer today is a good human being. And that's what I have found sitting in front of you, sir.
2: I'm trying to.
1: You are trying, sir.
2: You are. You are. And you're making us also very good, sir. You know, I'm trying. I'm learning.
1: You're an honest man. You're a good human being. You're a fantastic entrepreneur. And most importantly, sir, you don't have to give a speech to motivate people. Your presence itself has motivated a lot of us. Thank you very much, sir. Thank you for coming on Chennai.
2: Thank you so much, Rajiv. Thank you so much. God bless you.

0: sugar.
1: The bigger, better hits on Chen A Live.
2: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
3: Chennai ne namba oru mind la yojana panna first namak enna thonum water scarcity da illata water surplus onna boat la poiter irpom illata plastic kodatha thookittu theru theruva alanjittu irpom thanni enga
2: irukku boon or bane situation.
3: Exactly, beautifully put. I wanted to establish once again that this is not new. When the British came, this water scarcity was there. அப்பவும் சால்ட் வாட்டர் தண்ணி கிடையாது. அண்ட் இந்த இது கலியுகம் 20வது நூற்றாண்டில் நம்ம வந்து ரூபா கொடுத்து தண்ணி வாங்குறோம். ஏன் 16வது நூற்றாண்டுலேயும் தண்ணி பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க சென்னையில். தேர் வாஸ் நோ வாட்டர். ஸோ தி ஸ்டோரி ஐ வாண்டட் டு மேக் இட் வெரி கிளியர், பாஸ் வி ஹேவன் சேஞ்ச். இட் இஸ் அவர் ஸ்டூபிடிட்டி தட் வி ஹவ் நாட் பீன் ஏபிள் டு டூ எனி திங் அபவுட் இட். But there is a huge challenge over here.
2: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
1: You're listening to...
4: I'm sorry.
5: 3, 2, 1.
1: Chennai Live.

0: bad it girls, and we ain't playing tag.
1: Station that explodes all over your radio.
2: Live.
3: You've heard the song go viral. You've grooved to this on a reel. Now it's time for the reveal. Reel reveal only on Chennai Live 104.8.
4: Love is red? No, it is blue. Azul, Spanish word for blue, was named after Jay Bolden's feeling about a woman he met at a party who mesmerized him. When he made a song about her, he played it for each one of his producers who would name the color that the song made them feel. The color that matched is the song's name. It's currently trending as a dance trend that people do when they see someone they love. We love to reel this.
2: You're listening to...
5: I'm sorry.
1: 3, 2, 1.
2: 10A Live.
5: You are tuned in to A Positive with Dr. Alfred Jones. Only on Chennai Live 104.8.
6: Tumbiya. பார்த்துருக்கீங்களா? தும்பி வந்து நம்ம வீட்டில் வந்ததுன்னா டியூப்லைட் மேலே பறக்கும். அந்த தும்பியை பிடிங்க. நீங்கள் தும்பியை ஹர்ட் பண்ண நினைக்க மாட்டீங்க. அந்த தும்பிக்கிட்ட அந்த இந்த ஆள் காட்டி வரல நீட்டுங்க. உங்கள் கை மேலே அது பிடிக்கும். அது பிடிச்சி அது கொஞ்சம் நாளாக நல்லா நம்மளுக்கு தடவி தான் விடும். அப்போ கூட நீ அதை ஹர்ட் பண்ணால் கூட அது உனக்கு தடவி தான் விடும். நம்மளுக்கு அது நல்லாயிருக்கும், அந்த டிக்லிங் ஃபீல். ஓகே, மறுபடியும் அந்த தும்பியை விட்டுனா அது எவ்வளோ பரபரன்னு பறக்கும் தெரியுமா? அந்த தும்பியை விட்டாலும் மறுபடியும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காது. மறுபடியும் அதே டியூப்லைட்டில் தான் சுற்றி சுற்றி வரும். இப்படி தான் பல பேரோட வாழ்க்கை இருக்குது. நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம், அது அதை பறக்க விடாமல் பிடிச்சி வச்சுட்டே இருக்கோம். மறுபடியும் பறக்க விடுறதான் நினச்சி வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு இருக்கோம். அது வீட்டுக்குள்ளேயே இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு நாள் போயிடும். அந்த தும்பி எப்பவுமே உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கு.
7: ஆனா போனா வலிக்கோ தானே சார்?
6: அப்போதான் தெரியும்.
5: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Jones.
2: Chennai Live.
1: We're playing all the new songs you want.
3: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
8: Watch Zoho presents Startup Singham Season 2. Co-presented by TTK Prestige. Powered by trusted home partner DAC. Associate sponsors Lalita Jewelry, Weed Art Ventures, XB Group, City Union Bank, SSVM Institutions, Rajalakshmi and Chandramari Group.
9: இது கனவுகளை business மாற்றும் மேடை.
8: Bigger ideas, bolder dreams, better opportunities.
9: South India's first startup reality show.
8: Innovative startups pitch panranga. Young founders spotlight agaranga.
9: Technology, sustainability, products, services, future ready startups, ellam ore stage la.
8: Student startups ku opportunity kudukra ore unique platform. 75 startups, 26 episodes, 100 crores of investment. Every Sunday, 11 a.m. to 12:30 p.m. on Vijay TV. Also available on Jio Hotstar.
2: You're listening to...
5: I'm sorry.
1: 3, 2, 1.
2: 10A Live.

0: எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலே போதும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லாரும் வேலண்டைன்ஸ் டேக்கு கப்புளா இருக்காங்க, நான் மட்டும் சிங்கிளா இருக்கேன். அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே கண்டிப்பா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல பாய் ஃப்ரெண்டோட தான் இருப்பேன், நானும் கப்புளா இருப்பேன். ஏன் ஏன்றேன், சரி உனக்கு என்ன தோணுது பண்ணுது, எல்லாரும் கப்பலாக இருக்கிறாங்க, நீ ஏன் போயிட்டு வந்து சூடு போட்டுக்கிற? ஓகே, உனக்கு சிங்கிளாக இருக்கணும் பிடிச்சிருந்தா சிங்கிளாக இரு. ஓகே, நீ கப்பலாக தான் இருக்கணும்னா அது அமையும் போது அமையட்டும், இவனுக்கு வச்சுக்கிறான்ல நீ வச்சுக்காத.
1: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Joe.
2: Chennai Live. We're playing all the new songs you want. You're listening to...
3: I'm sorry.
2: 3, 2, 1. Chennai Live.
4: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
2: You're listening to
3: I'm sorry.
2: 3, 2, 1. Chennai Live.
5: You know, I was wondering, you know, if you could keep on, because the force, it's got a lot of power, and it makes me feel like it makes me feel like

0: tuned into The Drive with Mr. Jairam, founder of Arpur Iyakam, anti-corruption NGO, only on Chennai Live 104.8.
1: There is a place called Adaimidipan Kulam அப்படினு சொல்லிட்டு திருநெல்வேலியில where an accident happens. Reason என்னன்னா அந்த குவாரியில ப்ராப்பரா பெஞ்சஸ் ஃபார்ம் பண்ணாம இருந்ததுனால the rock mass fell on 6 people, I think 4 out of which 4 died. அப்போ இருந்த ஜியாலஜி அண்ட் மைனிங் டைரக்டர் மிஸ்டர் நிர்மல் ராஜ் ஐஏஎஸ் என்ன பண்ணுறாரு, ஹி ஃபார்ம்ஸ் அ ஸ்பெஷல் டீம், எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு யூ கோ அண்ட் டூ டாப் ஸ்டேஷன் சர்வே இன் ஆல் த குவாரிஸ் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் இல்லீகல் மைனிங் தட் இஸ் கோயிங் ஆன். தே ஆர் கோயிங் இன் பிட்வீன் 20th May and 26th May 2022 டு ஆல் த குவாரிஸ் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் 54 குவாரிஸ் ஆஃப் திருநெல்வேலி தே ஃபைண்ட் rampant illegal mining going on 53 of them. எவ்வளவு இல்லீகல் மைனிங் நடந்திருக்கு அதுக்கு என்ன பெனால்ட்டிங்கிறத சப் கலெக்டர் ஆர்டர்ஸோட வி வர் ஏபிள் டு ஆக்சஸ் இட். அதில் பார்க்கும்போது தான் சம்திங் ஷாக்கிங் வாஸ் ரிவீல் டு அஸ் இன் தீஸ் 24 குவாரிஸ் அலோன் மோர் தென் 50 lakh கியூபிக் மீட்டர் ஆஃப் ரஃப் ஸ்டோன் வாஸ் இல்லீகலி மைன் அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன் டீம்.
0: To listen to more shows and much more, stay tuned to Chennai Live 104.8.
2: Chennai Live.
3: We're playing all the new songs you want.
4: Right. This is Chennai Live 104.8. My name is Rajiv and with me one day is not a guest. He's also my co-RJ, co-digital jockey, Nidarshana Mohan. And Nidarshana, recently you have an interesting show. It's called In Her Views.
5: Yeah.
4: Now first, Nanchi had the typo. Interview ko vandhi, yeah, In Her View potrukinga. But tell me, what is In Her Views about?
5: Yeah, so on the I talk about the women entrepreneurs and the journey they have gone through. Like from their initial stage and what they have become now. So, adhapathi na pesuven. And in recent, I spoke about Canva's founder. Her name is Melanie Perkins.
4: Mm-hmm.
5: And her story is really interesting. Like how she started as a fusion book for making yearbooks and now an app which many people use. So, it's quite interesting.
4: I cannot imagine life without Canva. The compulsory, every system has to have Canva. But you spoke about the founder of Canva, a woman. But recently, non-nari inspiring stories from Tamil Nadu itself. Adu vandu Startup Singham Season 2. Kelvi pattirukingla?
5: Yeah, it comes on Vijay TV.
4: Absolutely. Zoho presents Startup Singham Season 2. Co-presented by TTK Prestige. Powered by trusted home partner, DAC. Associate sponsors, Dalita Jewelry, Weed Art Ventures, XB Group, City Union Bank, SSVM Institutions, Raj Lakshmi and Chandramari Group. So tell me, man, neenga vandu paakumbodhu, what do you think is a good trait of an entrepreneur?
5: I think confidence and the art of never giving up.
4: Confidence sonninga, never give up sonninga, idea sollilla, nalla business sense irukkanum. But all this vandu neenga nanum mudivu edukka mudiyadhu. It's all about the investors who decide there. Romba thrillingana vishayam irukku and so far we've seen some lovely episodes. And next level vandu we're going to see something extremely thrilling. Whether it is about sarees, whether it's about science, whether it's about social impact. So let me ask you a tough question. What time is it on Vijay TV?
5: From 11 a.m. to 12:30 p.m.
4: Ada on a Sunday. And if we miss that, where should we watch it?
5: In Jio Hotstar.
4: Oh my God. She is rocking it. Okay, thank you very much. Stay locked in. And do remember, my friends, Startup Singham Season 2 is on. It is not just a stage. It is a dream come true. It is Kanavakana Garjanai. Stay locked into Chennai Live. My name is Rajiv and she is...
5: Nidarshana Mohan.
4: Perfect.
3: Music. Play the best hits all the time. All the time.
2: Chennai Live 104.8.
6: You're listening to Chennai Live 104.8 and we'll be right back.
2: You're listening to...
7: I'm sorry.
2: 3, 2, 1. 10A Live.

0: the bigger, better hits on Shen A Live.
1: Seventy-five startups, 26 episodes, 100 crores of investment. Startup Singham, Season 2. The founder of Rate, Ms. Kalayarasi Ramachandran, speaks about how her unique venture is weaving society.
2: 50 lakhs rupees, so we got 70 lakhs.
1: Tell me about the experience of Startup Singham Season 2.
2: Startup Singham platform helped us a lot. Want to say thanks to all the investors actually. Surprise enna na ellarume golden pass vaangitaanga. On spot la da vandu enakku moonu per commitment tharanga. Kumar Vembu sir, Native Lead Sriram sir. Sriram Sangam sir la help panna romba help pannanga. Kumar Vembu sir la me avangaloda relatives ku la vaangi koduthe vandu avangalarume kolandiga view panna vechi engalukku feedbacks kodutaanga. Niveda ma'am vandu helped a lot. Adhe maadhiri vandu Raghu sir. Even so, அவங்க கூட வந்து மேமும் சரி சாரும் சரி தே ஹெல்ப் எ லாட். அவங்க மட்டும் இல்லை, ஸ்டார்ட்அப் சிங்கம் என்டையர் டீம் வந்து நான் கூட செலிப்ரேட் பண்ணா இல்ல அவங்க டே செலிப்ரேட்டடா.
1: லெட்ஸ் டாக் தி மணி ஆஃப் ஸ்டார்ட்அப் சிங்கம். எவ்வளவு கேட்டிங்க நீங்க? ஹவ் மச் டிட் யூ கெட்? வாட் ஆர் யூ டுயிங் வித் தட் மணி மேடம்?
2: 50 lakhs rupees நாங்க கேட்டிருந்தோம், சோ வி காட் 70 lakhs. ஐ கேன் சே வி ஆர் நாட் குட் அட் மார்க்கெட்டிங் இட். So we plan to invest almost 20 to 35%.
1: You're sitting with the best station in Tamil Nadu, madam. This is a very good marketing idea.
2: As well as the new products are coming out, you can see some experience center in Chennai. And also we plan to expand the other schools, therapy centers. We are working with the neurodiverse children as well.
1: For more inspiring entrepreneurial stories, tune in to Startup Singham Season 2 every Sunday 11 a.m. to 12:30 p.m. on Vijay TV. Also available on Jio Hotstar. Startup Singham Season 2. Idu kanavu kaana garjanai.
0: You're listening to.
3: I'm sorry.
0: 10A Live.
3: You are tuned in to A Positive with Dr. Alfred Jones, only on Chennai Live 104.8.
1: Does love deserve a second chance?
4: சில பேருக்குலாம் செகண்ட் சான்ஸ் கொடுக்கவே கூடாது சார். கூட என்ன வந்து கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு வாட்டி அவ்வளோ தூரம் நம்மளுக்கு ட்ரீட் ஆன பிறகு, அவ்வளோ தூரம் நம்ம பட்ட பிறகு, மறுபடியும் நான் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் இன்னும் பெரிய ட்ராஜடியில் போய் முடிச்சிடக்கூடாது. நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பால் ரொம்ப பெருசாக எதையோ ஒன்று பட போகிற அப்படின்னா அந்த அவமானத்தை உன்னால் தாங்க முடியுமா? அந்த வழியை உன்னால் தாங்க முடியுமா? ரெண்டாவது சான்ஸுன்ற ஒரு இதுக்கு வரவே கூடாது. இஃப் இட் இஸ் எ ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின் போது யூ கேன் கிவ் செகண்ட் சான்ஸ். வை அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் எ ஃபேமிலி. நீங்கள் ஒரு வாட்டி தப்பு பண்ணியிருக்கேன், மன்னிச்சிட்டேன், ஓகே. ஸோ இன்னொரு வாட்டி நான் உனக்கு வாய்ப்பு தரேன், ஏன்னா எனக்கு உன்னை விட்ட யாரும் இல்லை, எனக்கு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வர ஆரம்பிச்சிருப்போம், ஓகே. ஒரு பாண்டிங் அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது ஒரு சின்ன சின்ன சண்டைகளில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே முடிச்சிடக்கூடாது, செகண்ட் சான்ஸ் கொடுங்க.
3: Stay tuned for more on A Positive with Dr. Alfred Jones.
0: Engaging conversations.

0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: 10A Live.
3: A city we love with some facts that we are yet to discover. Let's explore the journey from Madras to Chennai with historian V. Sriram.
4: British people இங்க வந்த பிறகு தான் வந்து இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதில் மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு ஆங்கிலேயர்கள் கிரிக்கெட் விளையாடின அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததா தெரிய வரும். Now the man who changes it is a man called Butchi Babu. Butchi Babu trophy-னு ரொம்ப வருஷம் கிரிக்கெட்டில் இருந்தது, இப்போ அது இல்லை. So he wanted to train Indians in cricket. So he collected a group of boys of rich families, poor families, spent his own money, imported bats, kits and everything for them. அதில் என்ன ஜோக்னா வந்து இந்தியன்ஸ் வந்து ஷூஸ் போட்டு ஓட மாட்டாங்க. தே வுட் வேர் பேட்ஸ் பட் தே வோன்ட் வேர் ஷூஸ். ஸோ யார்க்கர் வந்து விழுந்ததுன்னா டூல பட்டாவார்னு வந்து அடிக்கும், பட் தே வோன்ட் மைண்ட், தேல் ஸ்டில் கண்டினியூ ரன்னிங். இந்த இங்கிலீஷ் பீப்புள் வுட் நோ தட், ஸோ தே வுட் ஹிட் தெம் ஆன் த டோர்ஸ் ஃபார் தட் பிகாஸ் தே நியூ தட் தேர் வல்னரபிள் தேர். ஸோ Butchi Babu இஸ் த ஒன் ஹூ ரியலி டிரான்ஸ்ஃபார்ம் இண்டியன்ஸ். ஹீஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் சவுத் இண்டியன் கிரிக்கெட்.
3: Tune in to Chennai Live 104.8 for all the facts from Madras to Chennai.
0: Engaging conversations on Chennai Live.
5: Vanakkam Chennai, this is Edward Maya and I'm coming out with my brand new radio show Inward with Edward Maya every day from 6 a.m. to 8 a.m. Monday to Friday. On this show, I will take you through a spiritual journey where divine sounds will meet your souls. You can listen to it only on Chennai Live app from anywhere in the world. Download the app now.
6: Are we on the air?
7: Yes, you are.
6: The best of the 80s, 90s, and now.
8: It's a real breath of fresh air.
0: Chennai Live.
9: You're listening to Chennai Live 104.8, and we'll be right back.
10: Watch Zoho Presents Startup Singham Season 2. Co-presented by TTK Prestige. Powered by trusted home partner DAG. Associate sponsors Lalita Jewelry, Weed Art Ventures, XB Group, City Union Bank, SSVM Institutions, Rajalakshmi and Chandramari Group.
11: இது கனவுகளை business மாற்றும் மேடை.
10: Bigger ideas, bolder dreams, better opportunities.
11: South India's first startup reality show.
10: Innovative startups pitch panranga. Young founders spotlight agaranga.
11: Technology, sustainability, products, services, future-ready startups, yellam ore stage la.
10: Student startups ku opportunity kudukra ore unique platform. 75 startups, 26 episodes, 100 crores of investment. Every Sunday, 11 a.m. to 12:30 p.m. on Vijay TV. Also available on Jio Hotstar.
0: You're listening to...
1: I'm sorry.
2: 3, 2, 1.
0: 10A Live.
12: This is really something, isn't it?